காரிருள் அவிழ புது ஒளி படர நமக்காக புத்தம் புது நாள். வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை.
1: திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள். நேரம் காலை 6 மணி. நீ தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகைக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. RSS அமைப்பின் 100-ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவல் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை

0: டி20 கிரிக்கெட் போட்டிகள் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: உதயமான காலை பொழுது உற்சாகத்தை வழங்கட்டும். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:02. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதன், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். 8:02 வழுசிறை உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரையிசை. 11:02 ஏக்ஸோர், தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் இனிய பேச்சின் முக்கியத்துவம் நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். 12:55 திரையிசை. 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சியில் தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரையிசை. 2:15 திரையிசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வெள்ளித்திரையில் இடம்பெறும். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். நிரல் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர் இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல்

0: நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம், அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருள் அறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று. அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர், தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: காலைப்பொழுதில் காற்றலைகளில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. இனி கேட்போம் குரள் அமுதம்.

0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967 அதிகாரம் மானம்.
1: ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967 அதிகாரம் மானம்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். ஒரு பொழுது மலர்ந்துள்ளது நமக்காக, இந்த இனிய நாள் நமக்கானது, இந்த நாளின் திட்டமிடல்கள் நம் விருப்பப்படியே. மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் காலத்தை வீணடிக்காமல் பயன்படுத்தும் திறமையும் நம்மிடமே. இறைமணம் கமிழ இசையோடு இறைவனை வணங்கி ஆரம்பிப்போம் புது புலரியலை. பக்திமணம் கமிழ வலம் வருவது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடக்கமாக உமாரமணன் பாடிய பாடல்.

காலை பொழுதில் பக்தி மனம் கமழ வலம் வந்து கொண்டிருந்தது பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் 6:27. இது குமரிப்பான் 101. நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்மினி பாடிய பாடல்.

பக்திமலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 6:36 20 நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் EM ஹனீஃபா குழுவினர் பாடிய பாடல்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்ப

0: நிறுவனங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சுமணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன்ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற

0: குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றல் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: குமரிமுனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:55:30. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 பரபவ வருடம், ஆவணி மாதம் 30 நாள்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழைத்தார்களில் இருபுறமும் திறக்கப்பட்ட 4% துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். அரசின் நலத்திட்டங்களான விவசாயிகளுக்கு உதவ பல முக்கியமான அரசு செயலிகளை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உழவர் செயலி. உழவர் செயலி என்பது விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களான உரங்கள் மற்றும் விதைகள் இருப்பு விகிதம்

0: வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம். இ வாடகை செயலி என்பது உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற வேளாண் இயந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களில் இருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்து இந்த செயலியை பயன்படுத்தலாம். ஈ நாம் செயலி என்பது விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவில் இருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறியவும் இந்த செயலி உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் செயலி என்பது சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை அறிய GPS மூலம் உதவுகிறது. டிஜிட்டல் மண்டி இந்தியா செயலி என்பது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சந்தைகளின் சமீபத்திய விலைகளை அறிய உதவுகிறது. விவசாயிகள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். இனி காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:00 ஏக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:30 குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில இனிய பேச்சின் முக்கியத்துவம் பற்றி தான் பேச போறீங்க இன்றைக்கு நேரலை நிகழ்ச்சியில.

தோழியரே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வியை பயில்வதற்கான வழிகாட்டு பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பயணிகள் தங்கும் விடுதியில் குறைந்த கட்டணத்தில் தங்குவதற்கான வசதி. நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் 12 வகுப்பு முடித்து உயர்கல்வி பயில உள்ள மாணவியருக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் நாகர்கோவில் டதி மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், குமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் சராசரி எழுத்தறிவை விட அதிகமாக எழுத்தறிவு உள்ள மாவட்டம். மாவட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் பட்டப்படிப்பு படிப்பது மட்டும் நமது நோக்கமில்லை. பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறுவதோடு மட்டுமில்லாமல் அந்த சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும். சமுதாயத்தில் ஒரு தலைமை பண்புமிக்க பதவியில் அந்த பெண்கள் சென்று உட்கார வேண்டும். இந்த சமூக மாற்றத்தினை நாம் முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தொடங்க வேண்டும். ஜி, நீட் போன்ற அடுத்த தொழில் படிப்புகள், அடுத்த பட்டய படிப்புகளை அதிக அளவில் கற்க வேண்டும். பெண்கள் அனைவரும் நாடு போற்றும் பல்வேறு துறைகளில் உயரிய பதவிகளில் பணிபுரிய வேண்டும். அதன் அடிப்படையில் நமது மாவட்டத்தில்

100 மாணவிகளை நாம் தேர்ந்தெடுத்து இந்த கருத்தரங்கத்தை தொடங்கியுள்ளோம். இந்த கருத்தரங்கின் நோக்கம் மாணவிகளுக்கு படிப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன, அதை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிய வைப்பதாகும். மேலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உறுதுணையாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர், ஆசிரியர்கள், துறை அலுவலர்கள், மாணவியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நாகர்கோவில் மண்டலம் சார்பில் செயல்பட்டு வரும் சுற்றுலா பயணியர் தங்கும் விடுதியில் குறைந்த கட்டணத்தில் தங்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் மேலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கன்னியாகுமரிக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் எவ்வித சிரமம்

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெரிகோஸ் வெயின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் இன்று காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: நேரம் 7:05.
8: என்னன்னு தெரியலையே, ரெண்டு மூணு பேர் கூட்டமா நிக்கானுல, சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்களே, போய் பாப்போம். ஏய், இது என்னதாக்கும்? நேத்துக்கு தான் பாத்துருக்கோம் மனுஷன, ஒரு வார்த்தை சொல்றாரா? இப்ப வர வர சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு வைக்கிறாரு. என்னன்னு தெரியல. ஒருவேளை போட்டியாளரா உருவாயிரும் நினைக்கிறாரா? இருக்காது, இருக்காது, வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ள மனுஷன் எல்லாம் இல்ல, தங்கமான மனுஷன். வெளிய வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுக்கு நம்ம போனா என்ன கவனிப்பு கவனிக்காரு, உருண்டு உருண்டுல கவனிக்காரு. ஏய், போஸ்டரை பாரு. சாதாரணமா ஒரு போஸ்டர் அடிச்சாலே இவருடைய பரப்புரைக்கு கூட்டம் கட்டுக்கடங்காம வரும். அதுக்கு பிறகு இங்க பாரு, சோள வடிவத்துல ஒரு பிளக்ஸ் அடிச்சு அதுல சோளத்துக்குள்ள இருந்து பறந்து வர மாதிரில போட்டோ போட்டிருக்கு. எதுக்கு செலவு பண்ணம்னே தெரியல. அவருடைய மகிமை அவருக்கே தெரிய மாட்டேங்குத. போ போ, சிறுதானிய பரப்புரைய தாண்டி சோளத்துக்குள்ள வந்திருக்காருன்னா ஏதாவது காரண காரியங்கள் இருக்கும்.
9: இவன் அங்க இருப்பான், இவன் நம்மள
8: பாப்போம் பாப்போம் என்ன நடக்குன்னு பாத்து. ஏனே இளே, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படியே உங்களை பாக்குறேன்.
9: என்ன பாக்குற? நீ பேசினதுல எனக்கு கேட்டது.
8: எதுக்குன்னு இந்த விளம்பரம் இப்படி வச்சாதான் பாப்பாங்களா? உங்ககிட்ட பணம் கொஞ்சம் கூடுதலா இருந்துன்னா எனக்கு தரப்படாதா?
9: என்ன பணம் இருந்துன்னா? பணம் இருந்தா நாயாப்பா இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன். பணம் இல்லாதனால தான பரப்புரை பண்றேன். பரப்புரையுடைய தாக்கத்தை பாத்தியா?
8: பணம் இல்லையா? பணம் முந்தானதான் ரோட் சைட்ல ஒரு 1 ஏக்கர் வாங்கியிருக்காரு.
9: என்னப்பா பேசுற? என்ன நினைக்கிற? உன் நினைப்பு எல்லாம் புரியுது. வெளிப்படையா அருமையா பேசுமாய் பேசுற, உள்ளுக்குள்ள வேட்டு வைக்கமா இல்ல பேசுற.
8: ஏ, சிறுதானியத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்ப சோளத்தை கையில எடுத்திருக்கீங்க?
9: என்னப்பா பேசுற? சிறுதானிய ரீதியா மக்களை வந்து வலு உள்ளவங்களா மாத்தணும் அப்படிங்கிற ரீதியில மத்திய அரசு கட்டளையிட்டு இருக்கு. அதனுடைய பிரகாரம் பரப்புரை அப்படிங்கிற ரீதியில நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா சிறுதானிய ரீதியா உள்ள சோளத்தை போட்டதுக்கு ஏளனமா பேசுற. சிறுதானியங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லு
8: பாப்போம். எனக்கு என்னன்னே தெரியும்.
9: எனக்கு என்னன்னே தெரியும், ஒரு வார்த்தையை தான் சொல்றேன். சிறுதானியங்களை வந்து மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தணும், விவசாயிகளை வந்து சிறுதானிய ரீதியான சாகுபடியில நாட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக என்னமா இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு சிறுதானியங்களை பத்தி சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதை பத்தி மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படுத்த மாதிரி, விழிப்பு ஏற்படுத்த மாதிரி பரப்புரை ரீதியில பண்ணம்னா அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஏளனமா பேசுற இல்லையா? சோளம் அப்படிங்கிற தலைப்பை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சோளத்தை பத்தி நம்ம மக்களுக்கு தெரியல, ரொம்ப லெகுவா கிடைக்குது. ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் கூட பாப்கார்ன் அப்படிங்கிற அடிப்படையில சாப்பிடறாங்க அப்படின்னா அது என்னன்னு
8: நினைக்கிற? அது தெரியும்னே, சோளம் தானே
9: தம்பி. சோளத்தை பொறுத்தளவில் என்ன எடுக்கிறாங்க அது உனக்கு தெரியுமா?
8: என்னென்ன சொல்றீங்க? என்ன எடுப்பாங்களா? ஏ, பொதுவா நான் நிறைய அவசர வீட்டுக்கு போயிருக்கோம்னே, எங்கேயுமே இப்படி வைக்கலையே. பாப்கார்ன கொடுப்பாங்க, அது எதுக்கு சாப்பிடுவோம் என்னன்னு தெரியவே செய்யாதுன்னு.
9: தெரியாதுல்ல, தெரியாதத புரிய வைக்கக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு பரப்புரை. சாயங்காலம் 5 மணிக்கு மேல படியாத.
8: ஏனே, சோளத்தை பயன்படுத்தி சூப்பு கிரேவி செய்யலாம்னு போட்டிருக்கீங்க, கார்ன்ஃபிளக்ஸ காரை உணவை பயன்படுத்தலாம்னு போட்டிருக்கீங்க, சோள பயிரை வெடிக்க வச்சு இன்னும் பாப்கார்ன் செஞ்சிருக்காங்களே அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்னு போட்டிருக்கீங்க, சோள எண்ணெய் கூட இருக்குன்னு போட்டிருக்கீங்களே.
9: புரியுதா?
8: ஏனே, நீங்க பரப்புரை பண்றதுலதான் பெரிய ஆளுன்னு பார்த்தா, நவீன தொழில்நுட்பங்களை கையாளுறதுலயும் பெரிய வல்லுநரா இருப்பீங்க போல இருக்கேன்.
9: தப்பி தவறு யாராவது ஏதேச்சியா அந்த கருப்பு புள்ளியில கை வச்சாங்கன்னா வீடியோ ஓடும் போது எப்படி இருக்கும்?
8: எப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் வந்துச்சு. நீங்க வச்சிருக்க கூடிய இந்த பிளக்ஸ கூட்டமா வரக்கூடிய நேரத்துல அவங்க குழந்தைங்க ஏதாவது கைய வச்சாங்கன்னா வீடியோ ஓடும் போல இருக்கேன்.
9: புரியுதா? அண்ணனுடைய நுட்பம் இப்ப என்ன மாதிரி போயிட்டு இருக்குது? தற்போதைய நிலைக்கு ஏற்ப எல்லாரையும் கவர்ந்து எழுக்க மாதிரி இருக்குதா?
8: என்ன இப்போ உங்களுடைய செய்கைகள் எல்லாம்

0: பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்தை தாண்டி போயிருப்பீங்க போல இருக்கனே.
1: அப்படித்தானே போகும். 8 அடி பாஞ்சா 16 அடி நம்ம பாயதமா இருக்கணுமா இருக்க கூடாதா?
0: ஏனே ஏனே ஏனே எனக்கு ஒரு ஆசைனே, ஏனே உங்களை லேசா தொட்டுடட்டுமானே?
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
4: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்கை சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: இன்னைக்கு
4: செல்லக்குட்டி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க?
5: வீட்டுக்கு.
4: வீட்ல இருந்து வந்திருக்கீங்களா? செல்ல தேவதையோட பேர்
5: என்ன?
4: இகானா குட்டி. சூப்பரா அழகா உங்களை மேக்கப் பண்ணி விட்டது யாரு? அவங்க பேர்
5: என்ன?
4: அப்பா பேரு?
5: அப்பா பேரு பிரவீன். அப்பா
4: வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
5: வேற சாமி சோழனா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க.
4: அண்ணா இருக்காங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
5: கல்வி பத்தி.
4: கல்வி பத்தி நீங்க சொல்ல போறீங்களா? சரி, அங்கன்வாடி போறீங்களா பிள்ளை, இல்ல யுகேஜி படிக்கிறீங்களா?
5: அங்கன்வாடி.
4: அங்கன்வாடி போறீங்களா? சரி, உங்களுக்கு கல்வி பத்தி சொல்லி தர போறீங்க, சொல்லுங்க.
5: அவங்களுக்கும் வம்பி வழக்கம் கல்வி உண்டு, அழியாத செலுங்க வாங்கும் கட்டோருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு. அடுப்பு தடவை ஆட்டல பூக்கூட எட்டமே மனவரும் இங்க ஆண்டார்கள். ஆனால் இன்னும் கல்வி உள்ள கம்ப காலி அசரிக்குதா
4: அப்படின்னு இந்த மழலை சொல் மாறாத குழந்தை வாயால கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சின்ன வயசுலயே கல்வியின் முக்கியத்துவத்தை அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்ம செல்ல குட்டி ஈகானா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படி பங்கு வச்சு தருவீங்க? ஓ, பங்கு வச்சு எங்களுக்கு சாப்பிட தருவீங்களா? சரி, நீங்க அழகா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசி இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
5: நாளைக்கு
2: இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

காலை 12:02 ஏக்ஸூரை தொடர்ந்து பேசுகளை பேசுங்க நிகழ்ச்சியில் ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை என்று தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி

0: இணைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாயை 6000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசரகால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 தேதி நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 5,000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார்.

0: மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 7:25. இனி சேவை செய்திகள் கேட்கலாம்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
3: மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 தீபாராதனை. பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 சிறப்பு பூஜை, 10:30 உச்சகால பூஜை, மாலை 6:30 இரவு 8:30 சிறப்பு பூஜை, அலங்கார தீபாராதனை. நாளை காலை 6:00 மகா கணபதி ஹோமம், 7:00 அபிஷேகம், அலங்கார தீபாராதனை. முருகன்குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் சிறப்பு வழிபாட்டில் இன்று காலை 9:30 சிறப்பு அபிஷேகம். மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலிமாட சுவாமி திருக்கோவில் கொடைவிழாவில் இன்று மாலை 6:00 தீபாராதனை, இரவு 8:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6:00 தீபாராதனை. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ்கல்குளம் வட்டத்தில் இன்று மற்றும் நாளை காலை 9:00 உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வார். இன்று பிற்பகல் 3:30 முதல் 5:00 வரை மாவட்ட ஆட்சியர் பத்மநாபபுரம் சாராட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். எனவே கல்குளம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளின் குறை தீர்க்கும் முகாம் பத்மநாபபுரம் சாராட்சியர் தலைமையில் நாளை காலை 10:30 பத்மநாபபுரம் சாராட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலக்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் வட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின்கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25 மாலை 5 மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்.
1: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ

0: சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: இனிய காலை பொழுதில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன அதிசயம்! தக குவியல்களுக்குள் மன்னர். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. இப்படி அமரும் நான் சற்று பிஸியாக இருக்கிறேன்.
1: என்ன பிஸியா? மன்னர் பிஸியாக இருக்க மாட்டாரே, அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே. 18ஆம் நூற்றாண்டு போர் முறைகள். இது என்ன 17ஆம் நூற்றாண்டு போர் முறைகள்? போரை வெல்லும் ராஜ ரகசியங்கள் 10. இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏன் இப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்? ஏன் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் என் மண்டை வெடிக்கணுமே. மன்னர் வேந்தே, குருகுலத்தில் பல வருடங்கள் முன்பு நாம் படித்த இந்த புத்தகங்களை தற்போது ஏன் இப்படி எடுத்து வைத்து விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: போர் முறைகள் குறித்து குருகுலத்தில் படித்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் அதை மறந்து இருப்போம். அதனால் மீண்டும் அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்டை வைக்க போகிறாராம் நமது ராஜகுரு.
1: அது சரி, நமது மன்னருக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் தேவைதான்.
2: என்ன முணுமுணுப்பு?
1: அது ஒன்றுமில்லை மன்னா, ஏற்கனவே குருகுலத்தில் படித்த பாடத்தையே திரும்ப படிப்பதற்கு ஏன் தாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டேன்.
2: தேர்வு என்றாலே பயம் வந்து விடுகிறது மந்திரியாரே. இது இன்னும் சில நாட்களில் தேர்வு வரப்போகிறது. மாணவர்களையே கேட்டு பாருங்கள், அவர்களும் இதே பயத்தில் தான் இருப்பார்கள்.
1: மன்னா, சமீபத்தில் இந்த தேர்வு குறித்தும் படிப்பது குறித்தும் மாணவர்களுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் புதிதாக ஆராய்ச்சி செய்து சில டிப்ஸ்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை வேண்டுமானால் கோருகிறேன், தங்களுக்கு தேவை என்றால் எடுத்துக் கொள்ளலாம்.
2: அப்படி ஏதாவது பயனுள்ள விஷயத்தை கூறி தொலையும்.
1: மன்னா, தேர்வுக்கு படிக்கும் போது இடையே சிறிது நேரம் இசையை கேட்பதால், அதுவும் நமக்கு தெரியாத மொழியில் ஒரு பாடல் கேட்பதால், வழக்கமாக ஒரு பாடத்தை படிப்பதை விட 5 மடங்கு வேகமாக பாடங்கள் மனதில் பதியுமாம் என்று சமீபத்திய ஒரு ஆராய்ச்சி முடிவு கூறுகிறது.
2: அப்படியா? போர் அடிக்கும் போது இடையில் இசையை கேட்டு விட வேண்டியதுதான். வேறு டிப்ஸ் இருக்கிறதா?
1: ஆமாண்ணா, தேர்வின் போது இடையில் தண்ணீர் குடிக்கும் மாணவர்களுக்கு படித்தவை அதிகமாக மீண்டும் நினைவுக்கு வருமா? ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், தேர்வின்றே தண்ணீர் குடிக்க எழுந்தது என்று கேட்க வேண்டுமே, தண்ணீர் எடுத்து வரும்போது அதை குடிக்கும் அவ்வளவு நிமிடங்களும் வீணாகிவிடுமே என்று நினைத்து தண்ணீரை குடிக்காமல் விட்டு விடுகிறார்கள்.
2: ஒரு 10 பானை தண்ணீரை அருகிலேயே வைத்துக் கொண்டு தேர்வு எழுத வேண்டும். வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கிறதா?
1: எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் சென்று தேர்வு எழுதியவர்களை விட உணவு சாப்பிட்டு விட்டு அல்லது ஒரு பழத்தையாவது சாப்பிட்டு விட்டு தேர்வு எழுதியவர்களுக்கு அதிகமாக படித்தவை நினைவுக்கு வந்து தேர்வை சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்று இன்னொரு ஆராய்ச்சி முடிவில் தெரிய வந்துள்ளது. ஆனால் தேர்வு பயத்திலேயே நிறைய மாணவர்கள் இங்கு எதுவும் சாப்பிடாமல் தேர்வறைக்கு சென்று விடுகிறார்கள். பின்னர் சோர்ந்து போய் தேர்வில் கோட்டையும் விட்டு விடுகிறார்கள்.
2: அப்படி என்றால் தேர்வுக்கு முன் ஒரு ஃபுல் கட்டு கட்டிவிட வேண்டியதுதான். அடுத்த டிப்,
1: ஒருவேளை படித்துக் கொண்டிருக்கும் போதே உறங்கிவிட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உறக்கம் வரும்போது எதை படித்துக் கொண்டிருந்தோமோ அது பலமாக நினைவில் நிற்குமா?
2: ஓஹோ, அப்படியா? சபாஷ் மந்திரியாரே, சபாஷ். தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்வுக்கு செல்லும் எனக்கும் டிப்ஸ்களை அள்ளி வழங்கி இருக்கிறீர்.
1: மிக்க நன்றி மன்னா.
2: இதை சரியான முறையில் ஃபாலோ செய்கிறேன், தேர்வு எழுதி வெற்றி பெறுகிறேன். முதலில் படித்துக் கொண்டிருக்கும் போதே தூங்கும் டிப்ஸை தான் நான் செய்து பார்க்க வேண்டும்.
1: இந்த டிப்ஸை தாங்கள் ஃபாலோ செய்தால் ஒர்க் அவுட் ஆகாதே மன்னா, வாய்ப்பில்லை மன்னா.
2: ஏன் மந்திரியாரே அப்படி கூறுகிறீர்?
1: படித்துக் கொண்டிருக்கும் போது தூங்கினால் தான் படித்தவை மறக்காமல் நினைவில் நிறைந்திருக்கும். தாங்கள் தான் புத்தகத்தை எடுத்த உடனே படிப்பதற்கு முன்பே தூங்கிவிடுவீர்கள். அப்புறம் எப்படி இந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்
2: மந்திரியாரே?

0: மாயமாக மறைந்து விட்டாரா? எனது இமேஜை டேமேஜ் செய்வதே இவருக்கு வேலையாகிவிட்டது. எப்படியும் நாளை இங்குதானே வர வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

காலைப்பொழுதில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:35. அடக்கப்படாமல் உள்ள மனமும் அறவழியில் செலுத்தப்படாமல் மனமும் நம்மை எப்போதும் கீழ்நிலைக்கு கொண்டு போய்விடும். அடக்கப்பட்ட மனமும் அறவழியில் செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை அளித்திடும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். எப்போதும் நேர்மையுடன் தெளிவான மனசோட பயணத்தை தொடருங்கள், நமக்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். மகிழ்ச்சியோடு ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. எப்போ கேக்குறது அப்படின்னு அவளா காத்திருப்பீங்க. இதோ வருது அதித்தி வர்மா திரைப்பட பாடல், ரஞ்சித் கோவிந்த் பாடியிருக்காங்க சிவ கார்த்திகேயன் வரிகளில்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால்

0: 7010 1 9 8 7 0.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:40 ஆயிட்டு தென்குமரி தேனில் கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருது 100 சாமி திரைப்பட பாடல். அனுராக் குல்கர்னி, தரணி, ஹரிகரன் பாடியிருக்காங்க. பாலாஜி ஸ்ரீராமோட இசைல மோகன்ராஜன் வரிகள்ல.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி

0: நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: இன்று இரவு 8 மணிக்கு ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு 2026 சீர் ஃபார் பாரத் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: தென்குமரி தேனில் கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை நூற்றொன்று. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:45. இப்போது கேட்போம்
1: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் மாதம் 16 தேதி.
2: சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாள் இன்று.
1: சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சு ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளிலிருந்து பூமி பந்தில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது ஓசோன் படலமாகும்.
2: இதனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஐநா பொதுச்சபையானது செப்டம்பர் மாதம் 16 தேதியை சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாளாக அறிவித்தது. அதன்படி இந்நாள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: இசை பேரரசி, இசை ராணி என்றெல்லாம் அழைக்கப்படும் கர்நாடக இசை பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: எம் எஸ் சுப்புலட்சுமி என்று பரவலாக அறியப்படும் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள் 1916 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: புகழ்பெற்ற கர்நாடக இசைப்பாடகியான இவர் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, வங்காள மொழி, ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி ஆகிய பல மொழிகளில் பாடியுள்ளார்.
2: ஐநா சபையில் அரங்கேற்றத்தை நிகழ்த்திய முதல் இந்தியரான இவர் உலகின் பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதுவராக சென்று பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்.
1: பத்மபூஷன், பத்ம விபூஷன், சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாநிதி விருது, மகசேசே பரிசு, இசை பேரறிஞர் விருது, காளிதாஸ் சம்மான் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற இவருக்கு இந்திய அரசு நம் நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருதினையும் வழங்கி கௌரவித்துள்ளது.
2: தமிழக எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: கரிசல் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன் அவர்கள் 1922 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள், மாயமான், நாட்டுப்புற கதை களஞ்சியம் போன்றவை இவரது பிரபலமான படைப்புகளுள் சிலவாகும்.
1: 1991 ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற இவரை ஒரு பிரபல நாளிதழ் தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் என்று அழைத்து பெருமைப்படுத்தியது.
2: நன்கு அறியப்பட்ட ஊடகவியலாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் எழுத்தாளருமான மாலன் அவர்கள் 1950 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழிகள் பலவற்றிலும் பல வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை மீனா அவர்கள் 1976 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
3: மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு.
2: 1959 ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது வெற்றிகரமான ஜெராக்ஸ் நியூயார்க் நகரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: 1975 ஆண்டு இதே நாளில் பப்புவா நியூகினி ஆஸ்திரேலியாவிடமிருந்து விடுதலை பெற்று தனி நாடானது.
2: வெப்பமானியை கண்டுபிடித்த ஜெர்மன் இயற்பியலாளர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹைட் அவர்கள் 1736 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இவரது பெயரை வைத்தே வெப்பநிலை அலகிற்கு ஃபாரன்ஹைட் என இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
2: மலேரியாவை உண்டாக்கும் பிளாஸ்மோடிய தொற்றுயிரியை ஆனோபிலிஸ் கொசுவில் கண்டறிந்தமைக்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய ஆங்கிலேய மருத்துவர் சர் ரொனால்ட் ராஸ் அவர்கள் 1932 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
1: தமிழக பேச்சாளரும் எழுத்தாளருமான தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: புகழ்பெற்ற பேச்சாளரும் எழுத்தாளருமான தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் வானொலி நேயர்களிடையே பிரபலமாக விளங்கியவர் ஆவார்.
1: அகில இந்திய வானொலியில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தொலைக்காட்சியிலும் இந்த நாள்

0: இனிய நாள் என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி உலக தமிழர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்தவர் ஆவார்.
1: அன்பின் வலிமை, தீயோர், அறிவு செல்வம் உட்பட பல நூல்களை எழுதியுள்ள இவர் இலக்கணம் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார்.
0: இவர் 2009 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: சுமார் 1000 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகர் லூஸ் மோகன் அவர்கள் 2012 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பல ராணுவ விருதுகளுடன் நம் நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினையும் பெற்றுள்ள இந்திய விமானப்படையின் தலைமை படைத்தலைவர் மார்ஷல் அர்ஜுன் சிங் அவர்கள் 2017 இதே நாளில் காலமானார்.
2: தேதியும் செய்தியும் நேரம் 7:50. இது தென்குமரி தேர்தலை குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கீங்க. இயற்கையை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நம்மளோட கடமை. அதற்கான தான் பல புதிய திட்டங்கள் வந்து அறிமுகமாயிட்டே இருக்கு இல்லையா. தேவையில்லாத பொருட்களை உபயோகமாக மாற்றி பயன்படுத்துவது தற்போது பெருகி வர ஒரு விஷயமா இருக்கு. இன்றைய பொது அறிவு கேள்வி கூட இது சார்ந்ததே. கேள்வி இதுதாங்க, உலகின் மிக நீளமான எஃகு கழிவு சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கேள்வி மீண்டும், உலகின் மிக நீளமான எஃகு கழிவு சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் வித்லவ் திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: பொதுவர் கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். கேள்வி இதுதாங்க, உலகின் மிக நீளமான எஃகு கழிவு சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தோட ராய்காட்டு பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு உலகின் மிக நீளமான எஃகு கழிவு சாலை. இது கின்னஸ் உலக சாதனை கூட படைச்சிருக்கு. எஃகு கழிவு சாலை அப்படிங்கிறது எஃகு கசடுகளை கொண்டு தயாரிக்கப்படுறதுதான். அதிநவீன, வலிமையான, அப்புறம் செலவு கூட ரொம்பவே குறைவுங்க. எஃகு ஆலை கழிவுகளை மீள் சுழற்சி செய்தனால நில மற்றும் காற்று மாசுபாடு கூட ரொம்பவே குறையுது. இந்தியாவின் முதல் எஃகு கசடு சாலை வந்து எங்கே இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரில் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யூத் திரைப்பட பாடல்.

நிகழ்ச்சி இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்கள். அமுத சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிகோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி இருக்கு. உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேரிலே. அதுபோல இன்று காலை 11:30 குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு இனிய பேச்சின் முக்கியத்துவம். பேசும்போது என்னென்ன கவனிக்கணும், எப்படி பேசணும், எப்படி இனிமையான வார்த்தைகளை யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுபோல தோழியரே உங்களுக்காக இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இருக்கு. தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயம் உங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிருப்பீங்க இல்லையா, டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணுங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில. நேரில் நிகழ்ச்சிகளுக்கு தொலைபேசி எண்களையும் நோட் பண்ணிக்கோங்க.

உங்க 2620249027272 இணைப்பினாக 04652 அலைபேசி எண் 8903257309. காலை பொழுதில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று காலை 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. சரி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பால்பளை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:02. நெர்களினி வடசேரி உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை விவரம் என தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 80 ரூபாய், வடமிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைகோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் கொடுமையுடன் 60 ரூபாய், கொடுமை இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழைகளை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம்.

அரசு கொள்முதல் நிலையங்களில் 50/16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் 23.91 அடியாக பதிவாகியுள்ளது. பெருஞ்சாணி அணை 48

0: முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: சீரோ பிரசிடிஜி வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358.
4: தென்குமரி தேர்தல் நிகழ்ச்சியில அடுத்ததாக மாஸ்க் திரைப்பட பாடல்.

0: முகம் ஒரு பக்கமா சாயுதா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
1: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
2: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
5: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் இன்று காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நம்ம தென்குமரி தேல நிகழ்ச்சியில இன்னொரு பாடல் கேட்கறதுக்கான ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல இதய முரளி திரைப்பட பாடல் கேட்கலாம், மோகித் சௌஹான் பாடிய பாடல்.

0: We end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க தேர்தலில், ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார் நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான், இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்து தான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டைகளில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிராக உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
3: குட் மார்னிங் நேயர்களே,
2: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை உளை. உளை அப்படின்னா பிடரி மயிர், அதாவது பிடரியில இருக்கக்கூடிய அந்த முடிகளை குறிக்குது. சேறு இதையும் குறிக்குது. இந்த ரெண்டு பொருட்களுக்குமான உதாரண வாக்கியங்கள் இப்ப பாத்திரலாம்.
3: அகநானூற்றுல ஒரு வரி இருக்கு, உளைமான் துள்ளிய உளைவாய் சிறுநெறி அப்படின்னா பிடரி மயிர் கொண்ட மான்கள் துள்ளி ஓடும் குறுகிய வழி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருளான சேறு அப்படிங்கறதுக்கான உதாரண வாக்கியம் உளை பெய்கலல் கால் உள்வாள் உழவர். இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் எதிரிகளின் குருதியும் மண்ணும் கலந்த உருவான ஆழமான சேற்றில் வீரக்கழல் அணிந்த வீரர்கள் வாழைந்தி நின்ற காட்சியை வர்ணிக்குது இந்த வரிகள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்கக்கூடிய வேர்ட் சவுண்டர், SAUNTER. சவுண்டர் அப்படின்னா ரொம்ப சாவகாசமா வந்தா போதும், ரொம்ப பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சவுண்டர்.
2: என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல சாவகாசமா எங்க வீட்டுக்கு வருவாங்க அல்லது வந்தாங்க அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் சவுண்டர்ட் ஓவர் டு மை ஹவுஸ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் வீடுகள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, ஒரு உயிரினம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, சுவர்ல குடுகுடுன்னு சரசரான்னு ஏறிட்டே இருக்கும் இல்லையா பள்ளி, சில குழந்தைங்க அதை பார்த்து பயப்படுவாங்க, கத்துவாங்க, சில பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் நம்ம இன்னைக்கு அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அந்த பள்ளி எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சுவர்ல மூவ் பண்ணி ஓடுது, ஸ்பைடர்மேன் மாதிரி சரசரன்னு ஏறுது, சரசரன்னு இறங்குது, இதே மாதிரி நாம எல்லாம் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. சோ அந்த பள்ளிக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கலாமா?
3: நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பள்ளியோட கால எந்த விதமான கம்மோ அல்லது சக்ஷன் கப்ஸோ அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. பள்ளியோட கால்களுக்கு அடியில மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கோடிக்கணக்கான மிக மிக நுண்ணிய மயிர்கால்கள் இருக்குமா, இத சிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு மயிர்காலோட முனையிலும் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி கிளைகள் இருக்குமா. பள்ளி தன்னோட காலை சுவர்ல வச்சு ஏறுறப்ப இந்த நுண்ணிய மயிர்கால்கள் சுவரோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய அணுக்களோட மிக மிக அருகில போயிருமா. அப்ப பள்ளிக்கும் சுவருக்கும் இடையே அணு அளவிலான ஒரு ஈர்ப்பு விசை உருவாகும். இதத்தான் நாம வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
2: இந்த விசை எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கும் அப்படின்னா, பள்ளியோட 4 கால்களும் சுவரை தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, அந்த ஒரே நேரத்துல சுமார் 130 கிலோகிராம் எடையை சுமக்கிற அளவுக்கு அந்த பிடிப்பு வந்து ரொம்ப வலிமையானதா இருக்குமா. ஆனா பள்ளி ஓடும் போது தன்னுடைய விரல்களை லேசான கோணத்துல தூக்கி அந்த விசையை ஒரு நொடி பொழுதுல ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்குது. பள்ளி தரையில ஓடும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய 4 கால்களையும் அது ஒரே நேரத்துல பயன்படுத்துறது இல்லைங்க. முன் வலது கால் பிளஸ் பின் இடது கால் ஒரு ஜோடியா, அதே மாதிரி முன் இடது கால் பிளஸ் பின் வலது கால் மற்றொரு ஜோடியா மாற்றி மாற்றி அது வந்து தரையை தொடுது. சோ இதோட சேர்ந்து இதனுடைய வாலும் ஒரு பெரிய பேலன்சராக இங்க செயல்படுது. ஓடும் போது உடலினுடைய எடையை சீராக வைக்கிறதுக்காக அதனுடைய வாலை இடது வலமாக அசைத்து அப்படியே சமநிலையை தக்க வச்சுட்டே இருக்குமா.
3: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:40. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்போது ஆரம்பமாவது KKS பிரஸ்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

நெற்லி, இன்றைக்கு கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் பத்தத்தில் டீசல், பைசன், டூட் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. இன்னும் சில நாடுகளில் வருவது செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து. அதனைத் தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கிடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நபார்ட் வங்கியின் துணை நிர்வாக இயக்குநர் திரு ராஜேஷ் கஷ்யப், காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: குமரியின் காற்றோடு வரும் இனிய இசையாய் நாளும் உங்கள் துணையாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி FM 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் காலை 9:03. காலையில எந்திரிச்சதுமே நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளயும் ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பல விஷயங்களை யோசிச்சுட்டே இந்த கேள்வி வரும். ஆனா இந்த கேள்வியில ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பார்த்தா இந்த நாளை சூப்பரான நாளா மாறிடும். அது என்ன மாற்றம் தெரியுமா? என்ன நடக்க போகுதோ அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா இன்னைக்கு நான் என்ன நல்லது செய்ய போறேன் அப்படின்னு கேளுங்களேன். இந்த கேள்வியே உங்களுடைய இந்த நாளை ரொம்ப சூப்பரா மாற்றிரும். தென்றல் வீசும் குமரி நிலத்திலிருந்து உங்கள் காலை நேரத்து இசையையும் இனிமையையும் உற்சாகத்தையும் சேர்த்துக் கொண்டு வருகிறது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. வாங்க, கவலைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு புன்னகையை கொஞ்சம் சத்தமா வச்சுட்டு இந்த நாளை நமக்கான நாளா மாற்றிக்கலாம். பண்பலையில் ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு. உங்களுக்கு பிடித்த சந்தோஷமான உற்சாகமான பாடல்களை உங்கள் குரல் மூலம் பதிவு செய்து கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன பாடலை விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? மல்லிகா, முளகமூட்டில இருந்து. சொல்லுங்க மல்லிகாமா, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?

0: கலரா வந்திருக்கீங்க.
1: உயிரோடு உயிராது அப்படிங்கிற பக்கத்துல இருந்து பூக்கெல்லாம் சிறகு முளைத்தது என்ற தோட்டத்தில்.
0: பூவுக்கெல்லாம் சிறகு முளைச்சா சூப்பரா இருக்கும்ல, ரொம்ப வாசமா இருக்கும். சரிம்மா,
1: இமேஜினேஷன்ல தான் இதை கேட்கிறேன்.
0: சூப்பர்மா சூப்பர்மா, பாடல் கேட்டுடலாமா? நன்றி
1: நன்றி.

0: மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:11 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம். குமரி எப்பமர்ஜினிய காலை வணக்கம்.
3: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: எப்படி மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க சார், பேர் என்ன, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் வன்னியர் சொல்வேன், களியக்காவளையில இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு நாட்டாமை படத்துல இருந்து கொட்டா பார்த்து குழந்தை வித்தல் அந்த பாடல்.
3: சூப்பர் சாங் கேட்டிருக்கீங்க. நான் உங்களோட சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில எல்லாரும் கேட்கலாம். நன்றி சார்.
4: நன்றி மேடம். நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800
4: 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:18 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க? சுதாமா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நாங்களும் சூப்பரா இருக்கோம்.
8: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: காதல் சுகமானது படத்துல இருந்து.
8: பாடல முடிக்கலையே, சுகமா
9: தவிக்கிறேன்.
8: அது கண்டிப்பாதான், ஒரு லைனோட அப்படி பாதி வேர்டோட நிப்பாட்டிட்டீங்களா, அதனாலதான் சொன்னேன். சூப்பர், நீங்க கேட்ட பாடல இப்ப கேட்டலாமா? நன்றிமா, நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: இது உங்கள் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 எக்ஸுரை தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய சிறுவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள். சோ மறக்காம எல்லாரும் நிகழ்ச்சியை

0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேரம் காலை 9:26 ஆகியாச்சு. நீங்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருவள்ளிலிருந்து ஷாஃபி
0: சார். ஷாஃபி சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: என்ன பாஸ்,
4: ட்ரீட்டா? எதுக்கு?
3: புதுசா பைக் வாங்கி இருக்கீங்க, அதுக்குதான்.
4: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
3: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
4: ஆமா பாஸ்,
3: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
4: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
3: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
4: காற்று மாசை குறைப்போம்,
3: பசுமையை காப்போம்,
4: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
3: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? இனிய பேச்சின் முக்கியத்துவம். அதாவது நம்ம யார்கிட்ட பேசினாலுமே ரொம்ப ஸ்வீட்டா பேசினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு எரிச்சல் பட்டு ஹாஷா பேசி எரிஞ்செரிஞ்சு விழுந்தா எல்லாருமே வந்து நம்மளை விட்டு ஒரு அடி விலகிதான் போவாங்களே தவிர யாரும் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க. ஆனா யார் எல்லார்கிட்டயும் நம்ம அமைதியா ரொம்ப அன்பா பேசணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை தான் இன்னைக்கு முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் இனிய பேச்சின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்புல எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களான 04652 என்ற முன் இணைப்பினோடு 2602440 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. மறக்காம கால் பண்ணுங்க, ஸ்வீட்டா பேசுங்க, ஸ்வீட்டா உங்க மெமரிஸை ஷேர் பண்ணுங்க. நேரம் காலை 9:35 ஆகியாச்சு. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: சாமி
5: தோப்புல இருந்து மேகலாமா? மேகலாமா, காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? இல்ல, உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கே, அதான் கேட்டேன். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி.
6: ஓ,
5: ஃபோன் வந்து லைன்

0: கிடைச்ச சந்தோஷத்துல வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னே உங்களுக்கு தெரியல அப்படித்தானே? சரி சொல்லுங்க மாலி. சரி பாட்டு கேட்டுட்டு நல்லா பிரிஸ்கா சாப்பிடுங்க சரியா? என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்டிப்பா பூச்செடி வந்து
1: தனியே தருவாய வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளை.
0: கண்டிப்பாம்மா, பூக்களும் மாதுளை கனிகளும் நம்ம வீட்டை தேடி வந்துட்டே இருக்கு. இப்ப பாடல கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:43 ஆகும்போது நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணைக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அனிதாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு பூவை உனக்காக படத்துல இருந்தது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் இந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஆனந்தம் ஆனந்தம் வந்துகிட்டே இருக்கு, நம்ம எல்லாருமே கேட்கலாம். சரியா, சூப்பர் சாங் கேட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியில் வாங்கிட்டு இருக்கேன். நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: நம்ம எல்லாருக்குமே ட்ரிப்பு போக ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி சோலோ ட்ரிப், அதாவது தனியாக போகணும் அப்படின்னா ரொம்ப தனியாக பயணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம தனியாக போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். இல்லை சில நேரங்களில் சில இடத்துக்கு தனியாக போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்படி பெண்களாகிய நாம் தனியாக போகிறோம் அப்படின்னா என்னென்ன சேஃப்டி விஷயங்கள், அதாவது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா. ஸோ அந்த ஹோட்டலில் எங்கே போய் எங்கே புக் பண்ணியிருக்கோம், எப்படி போக போகிறோம், எந்த காரில் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதுக்கடா இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, தொழிலே யோசிக்காதீங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் இன்றைக்கி நமக்கான தலைப்பு என்ன தெரியுமா? தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான தலைப்பு. ஸோ நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு எல்லாருமே தனியாக போயிருப்போம். ஸோ தனியாக அந்த மாதிரி பயணம் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்ச அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கான அலைபேசி எண் இருக்கு 8903257309. நேரம் காலை 9:50 ஆக போது நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்தழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா
0: இருக்கேன். நல்லா இருக்கோம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் சுங்காங்கத்து ராதா மனோகரன்.
0: ராதா மனோகரன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கொடி பறக்கதே பத்து. ஒரு வாசம்.
0: சூப்பர் சூப்பர் சாங் கேட்டிருக்கீங்க. நம்மளும் உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிமா.

0: நேரம் காலை 9:55 நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய இன்றைய நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: அபூபக்கர் பேசுறேன்.
0: அபூபக்கர் சார்

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இந்த ஆசைங்கிற படத்துல புல்வெளி புல்வெளிங்கிற பாட்டு வேணும்.
0: கண்டிப்பா சார், சூப்பரான சாங் கேட்டிருக்கீங்க, உங்களோட சேர்ந்து நாமும் கேட்கலாம். நன்றி சார்.
1: சரி, ஓகே.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. சோ ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப்பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

0: சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தனிநபர்களுக்கிடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நள்ளிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87.34 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6454 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 10:03. காற்றின் பாதையில் ஒரு இனிய பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நொடிக்கு நொடி நவீன யுக்திகள் காணும் உலகினிலே நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வது ரொம்பவே அவசியம். தன்னலம் பாராமல் பிறர் நலம் பேணுவது ரொம்ப நல்லது. அதே சமயம் சுய நேசம் அப்படிங்கிறதும் குறையாமல் இருப்பதும் கூட அவசியம்தான். நம்மில் புதிய எண்ணங்கள் உதயமாகாமல் எதையுமே மாற்றிக்கொள்ள இயலாது. நம்மை சுற்றி நர் சிந்தனையாளர்கள் இருக்கட்டும், கூடவே நம் அறிவை மெருகேற்றும் புத்தகங்களும் துணையாகட்டும். தள்ளி நின்று பார்த்தால் பாதை கடினம்தான். ஆனால் அதிலே பயணம் மேற்கொள்ள தொடங்கிவிட்டால் இலக்கை அடையும் வரை நிற்க தோன்றாமல் தொடர்ந்து வரும் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே தடைகளை எல்லாம் தாண்டி கொண்டே சென்றிடலாம். கருத்துக்களை நம்ம நிறைக்கும் புத்தகங்களை வாசிப்போம் நேரிலே வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தினை வாசிப்போம்.
1: வாசிப்போம். அதுல வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு

0: பர்சன் பற்றி. உலகத்திலே வந்து அவர் தான் வந்து முக்கியமானவர்,
1: நமக்கு முக்கியம்.
0: நமக்கு அவங்க தான் முக்கியம். அது யார் அந்த முக்கியமான ஆள் அப்படின்னு வந்து நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லைன் சொன்னாலே ஒரு வார்த்தை நமக்கு புரிஞ்சிடும். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. நாம தான் கஷ்டப்படுறோம், நமக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டே நிறைய பேர் ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்படிதானே?

0: சில ஏதாவது ஒரு ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்கன்னு வைங்களா, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். அந்த இப்போ நிறைய பேர் வந்து வலைதளங்கள் எல்லாம் வந்து நிறைய சமையல் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு மந்திரப்பொடி போட போகிறேன், அந்த மந்திரப்பொடி என்ன நீங்கள் கடைசியில் கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, மெயினான ஐட்டம் அதுதான் இருக்கும், அதை பிறருக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலம். அந்த மாதிரி சுயநலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு பின்னாடி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னா அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா சுயநலமாக இருக்கிறது கிடையாது, நம்முடைய உடல் மனம் நேரம் கனவுகள் உணர்வுகள் இதெல்லாம் மதித்து நாம் எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி பிறரையும் மதிக்கணும், பிறருக்கும் நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதா அதுக்குள்ள உண்மையான அர்த்தம். இப்போ பிறரை பார்த்தோம்னா அவங்கவுங்க சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்போம் நாங்கள், அவங்களுக்கு என்ன பணம் உள்ளவன் அதிர்ஷ்டசாலி உண்மையிலேயே அவங்கள மாதிரி வாழை நம்ம கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறத நாம் உணரவே மாட்டோம். எல்லாருமே வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க, அவங்க அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க வந்து நல்லா இருக்காங்க, நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்மக்கிட்ட என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து நாம அப்படி நம்முடைய தகுதியை இழந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு பன்ச்சுன்னு எடுத்துக்கலாமே, இதே எல்லாருக்காகவுமே ஓடிட்டே இருக்கும் நம்ம குடும்பத்துக்காக, ஆனால் நமக்காக எப்போது நின்று பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே முதலிடம் கொடுப்போம். அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நம்ம முன்னுரிமை நிற்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுரிமையில் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது தான், அதாவது உங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான கருத்துன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்ம படித்ததுலேயே இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணி இருக்கிறத விட நாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்ததே வந்து ஏதோ சாதிக்க தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்ந்துடலாம். எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பார்த்து ஐயோ அவங்க எப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்களேங்கிற சிந்தனையை விட்டு ஒழித்தோம்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
1: அதாவது தனக்குத்தானே முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுய நலம் வேற சுய நேசம் வேற. சுய நலம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க, இப்போ ஒரு எட்டு பேர் இருக்காங்க, எட்டு லட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்காம நாம மட்டும் ஒரு ரெண்டு லட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சுய நலம், நம்ம மட்டும் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம். இதே மாதிரி இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு வந்து பொருந்தும் இல்லையா. நமக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சுய நலம். இதே டைம்ல சுய நேசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மை நாமே உயர்த்தி கொள்வது, முன்னிலைப்படுத்திக் கொள்வது. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சியத்தை அடையிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம சுய நேசம் அப்படின்னு நம்மை நாமே விரும்பணும். நிச்சயமா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போன கடந்த வாரங்களை படிச்சோம் ஒரு விஷயம், அதாவது உன்னை யாராவது விரும்பணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல நீ யோசிச்சு பாரு, உனக்கு உனக்கு பிடிக்குதா அப்படிங்கறத, உன்னை நீயே நான் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கும் உங்ககிட்ட பழகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க.
0: அது எக்ஸாம்பிளா வந்து இப்ப காலையில வந்து டீ போடுறாங்க வீட்டுல, அந்த வேலையோட அவசரத்துல எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க, இவங்களுக்கு குடிக்க நேரம் இல்லாம டீ குடிச்சுட்டே இருக்காங்கன்னு வைங்களா. அப்போ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வராரு, வந்தோன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க. அப்படி டீயை வாங்கும் போது இவங்கள பார்த்தா தெரியுது டயர்டாக நின்று வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, இந்த டீ கோப்பை வந்து நிறைஞ்சிருக்கு, இதில் இன்னும் டீ ஊற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முடியாது அப்படின்னு ஒன்று. அதே போல தான் எல்லாருக்கும் நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது, ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஓ நம்மளை நாம வந்து சரி பண்ணி இருந்த நமக்கு ஒரு கப் டீ குடிச்சாதான் நாம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், முதல்ல என்ன நேசிச்சாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றவர்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப அழகுதான், ஆனா வந்து முழுசுமா காலி பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது, முதல்ல நம்மளை கவனிச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையின் முதல் பொறுப்பு நாம தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: உங்க வாழ்க்கையில இப்ப வந்து நம்ம யார் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா யார் கூடன்னு சொல்லுவீங்க? நம்ம கூட தான் கண்டிப்பா. எவ்வளவோ பேர் உறவினர்கள் இருக்கட்டும் நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு உண்மையா இருக்கிறது யாருக்கு விட அப்படின்னா நம்ம கூட தான், நம்ம உண்மையான ஒரு மனநிலையோட இருப்போம். அதுல வந்து பொய் சொல்ல முடியாது, மனசிட்ட வந்து நிச்சயமா எதையுமே மறைக்க முடியாது இல்லையா. அப்படி அதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக நீண்ட காலம் உறவு கொண்டிருப்பது உங்களுடன் தான். இந்த உறவை நீங்கள் செம்மையாக கையாண்டால் மட்டும்தான் பிறருடனான உங்கள் உறவுகளை உங்கள் சரிவர கையாள முடியும் அப்படிங்கறதான் விஷயம். இப்போ

0: நடத்தை நம்முடைய மனநிலையை பாதிக்காத ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். இப்ப நிறைய விஷயம் நம்மளை சுத்தி நடக்குது, ஆனாலும் நம்ம வந்து நம்ம வந்து யோசிச்சு பாக்கலாமே. ஒரு சிலர்கிட்ட வந்து சில விஷயங்களை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னதுமே டக்குன்னு அவங்க அப்செட் ஆகி ரொம்ப கோவப்பட்டு அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஏதோ நடந்திருக்கும், பெரிய கஷ்டமே வந்திருக்குமே அப்படி சொல்லுவோமே, நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க முகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புன்னகை மட்டும்தான் இருக்கும். ஏன் அவங்கள அந்த கஷ்டங்கள் போய் ஏன் பாதிக்கல அப்படின்னு யோசிப்போம். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, ஏன் பாதிக்காம எவ்வளவு ஸ்மைலோட இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவங்க மன வலிமை அந்த மாதிரி, அந்த மன வலிமையை வந்து உண்டாக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நாமே வந்து முன்னுரிமை கொடுக்கற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம மன வலிமையை நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் தியானம் அந்த மாதிரி நிறைய சொல்லுனாங்க இல்லையா, எல்லாம் கட்டுப்படுத்துவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியும் இருக்கு. எந்த நிபந்தனையும் அல்லது எந்த எதிர்பார்ப்புமின்றி மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு உயர்ந்த பிரஜை நிலையை அடைவதற்கு நம்மில் பெரும்பாலோனருக்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே டைம்ல எதிர்மறையான மக்கள் உங்களிடம் அப்படி பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மிடமிருந்து அந்த ஆற்றலை உறிஞ்சி விடும். காலப்போக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்ம ஒரு ஆள் ஆயிருப்போம், நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி அவங்க கூட மாறி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் நேர்மறையான மனிதர்களோடு இருக்கும் போது வாழ்வில் உள்ள நல்லவற்றை காண்பது மிக எளிதானதாக இருக்கிறது.
1: இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வீட்டில் வந்து எப்பவும் வந்து காலையில் எழும்பு நேரத்துல இருந்தே சண்டை நடந்துட்டே இருக்கும். எப்படின்னா மனைவி வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னென்ன பொறுப்பே இல்லை, மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அதை பத்தி அக்கறையே இல்லை, இப்படியே பிரச்சனை இருந்தோடனே இவர் என்ன பண்ணுவார்னா காலையில எந்திக்கும் போதே மூட் ஆஃப்லயே எந்திக்கிறாரு. எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு எடுத்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிடறாரு. எடுத்து என்ன பண்றாரு, ஒரு 9 மணி அந்த டைம்ல அப்படியே நடந்து போய் பக்கத்து வீட்டுல உள்ள பக்கத்து தெருவில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் ஏற்கனவே அவங்க கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான். அங்க போய் இருந்து காலையிலேயே போய் அவங்க வீட்டுக்கு தின்னன்னு சொல்லுவாங்கல்ல, திண்ணையில போய் உட்காந்துட்டு அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிட்ட எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசே சரியில்லை, எந்த நேரமும் வீட்டுல திட்டே
0: தட்டிட்டு
1: இருக்காரு. தட்டிட்டு அவங்க கொடுக்குற டீயும் குடிச்சிட்டு அங்கே அந்த திண்ணையிலே படுத்துக்கிடுவாரு. எனக்கு கவலை தீரவே இல்லை, இப்படியே சொல்லி சொல்லி இந்த பாட்டி பாத்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பாட்டி கேக்காங்க, எப்பா இது என்ன வாக்கு, நீ வந்து உன் வீட்டுல காலையில எழுந்திரிச்சு எல்லா இதையும் முடிச்சுக்கிட்டு அங்க உன் கவலையே சொல்லாம அவளத்தையும் கூட எங்க வீட்டுல கொண்டீங்க, உன் கூட சேர்ந்தாலே இந்த நாள் விளங்கவே மாட்டேங்குன்னு நம்மளுடைய இதுல சொல்லுவாங்க. ஏன்னா நீ வந்தாலே இங்க பிரச்சனை தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைய இங்க வீட்டுல உள்ளவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, அந்த எதிர்மறை ஆற்றல இங்கேயும் ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வெளியே சொல்லுங்க, என்னைக்கு அவன் வாரதை நிறுத்தினானோ அன்னைக்குதான் வீட்டுல வந்து சிரிப்பு சத்தம் கேட்கிறாங்க. அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு அடுத்தவங்க மேல திணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து என்னன்னா திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிற்பின் என் குற்றமாகும் எனத்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம கிட்ட வந்து உரிமையா பேசக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொன்னா திருவள்ளுவர்னு சொல்லலாம். நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வரும்னு திருவள்ளுவர் தான் நம்ம கிட்ட வந்து உரிமையா சொல்றாராம். எப்படி சொல்றாரு, நன்கு ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து அப்படின்னு சொல்றாரு. நல்லது செஞ்சாலும் தப்பு வரும், ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு பெரியவர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒருத்தட்ட போய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏதோ இருக்கேன் அப்படின்னா ஓ அவங்க வந்து ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க, நாம நல்லா இருக்கோம்னு சொன்னால் இப்போ அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்மளும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டால் நானும் ஏதோ இருக்கேன் அப்படின்னு அந்த ஃபீல் வந்து அப்படி டல் ஆயிரும் அப்படின்னா சார் தான் வந்து ரொம்ப எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விமான பயணத்தில் ஒரு அவசர நிலை வருதுன்னு வைங்களா, விமானம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமா, முதல்ல வந்து ஆக்சிஜன் முகமூடிய வந்து நமக்கு தான் போடணும், அப்பதான் அடுத்தவங்களை நம்ம காப்பாற்ற முடியும். அந்த முகமூடியை கொண்டு அடுத்தவங்களுக்கு போட்டுட்டு இருந்தா நாம டயர்டாகி விழுந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து பக்கத்துல இருக்க குழந்தைகளோ யாரோ அடுத்தவங்களோ அப்புறம் தான் பார்க்கலாம். முதல்ல நம்ம பாதுகாப்பாக இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கறது தான் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய. நாம வந்து திடமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும். இப்ப பெண்களை சொல்லுவாங்க வீட்டுல, நீங்க வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க, நீ என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்றாங்க நிறைய மருத்துவர்கள்லாம், பெண்கள் நீங்க உங்களுடைய உடல்நிலையை நீங்க நல்லா பாத்துக்கணும், ஏதோ வந்து டஸ்ட்பின் மாதிரி எல்லாத்தையும் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும், மனிதர்களாகிய எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம வந்து நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அடுத்த

0: மற்றவங்க நல்லா இருக்க முடியும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் பிறர் மீதும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி. பிரதிபலிப்புன்னு சொல்றோம்ல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்கல்ல, நீ நெகட்டிவ் எனர்ஜியோடய சுத்திட்டு இருக்கேன்னு சில நம்மளை பார்த்து சொன்னா என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா நமக்குள்ள உள்ள பாசிட்டிவ் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த வார்த்தையை சொல்லி நம்மளை டல் படுத்துறாங்க, நம்மளை வந்து இல்லாம ஆக்குறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம நெகட்டிவ் எனர்ஜியோடயா நம்ம சுத்திட்டு இருக்கோம், நாமளும் அவங்கள மாதிரி மனுஷன் தான். நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? நமக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட இருக்கதான் செய்யும். நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து முதல்ல நம்மளை கவனிச்சுக்கணும். நம்ம வந்து யாராவது நம்மள வலிமையை வந்து நம்மளுடைய வலிமையை குறைவா சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீ பாசிட்டிவ் எனர்ஜியை மேலே கொண்டு வரணும். ஏன் நம்மளை இப்படி சொல்ல வைக்கிறாங்க, அவங்க வாய் ஏன் இப்படி சொல்ல வைக்குது அப்படிங்கறத நம்ம வந்து நமக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிடணும்.
1: அதே மாதிரி எதிர்மறை பீப்புள என்ன சொல்றாங்க அப்படின்னா, நச்சான ஓர் உறவு, நச்சானவர்கள் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க கூட ஏதாவது எல்லாவற்றையும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களோட மரியாதையின்றி நடந்து கொள்வார்கள், உங்களுக்கு அவ்வளவாக ஆதரவளிக்க மாட்டார்கள், பரிகசிப்பர், உதாசீனப்படுத்துவர், உடல் ரீதியாக துன்புறுத்துவர், நயபஞ்சகமாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வர், சிறுமைப்படுத்துவர், இப்படி நிறைய விஷயம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நேர்மறை வந்து எவ்வளவு முக்கியமானதோ அதே போல எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக எதை சொன்னோம். இப்போ நச்சான ஒரு உறவை முறித்துக் கொள்வது எப்படி அப்படின்னா, ரொம்பவே கஷ்டம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நேர்மறையான ஒரு பர்சன் கிட்ட சீக்கிரமா பழகிடலாம், பேசிடலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம். ஆனா நச்சான அதாவது இந்த எதிர்மறையை பேசுறவங்க கூட டக்குன்னு நம்ம வந்து உறவை முறித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது வந்து நம்ம சாதகமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் எடுத்து அந்த பேச அதாவது முறித்துக் கொள்வதை விட அவங்கள மாற்றுறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும்.
0: இப்போ காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்னது பாக்குறோம், இப்ப எல்லாருமே நவீன
1: மொபைல்
0: தான் பாக்குறோம். பார்த்த உடனே என்ன பண்றோம், அடுத்தவங்க நமக்கு கொடுத்த ரிப்ளைக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங்கோ ஏதோ ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அடுத்தவங்களோட தேவையை நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். நம்ம அவங்க பார்த்தோன்னா ஐயோ நம்ம ஒரு குட் மார்னிங் போடட்டா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்ட்டு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த டைம்ல நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மறந்து போறோம். நாம காலையில சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை மறந்துடுறோம். நாம அதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாமே என்று சொன்னா மொபைல பார்த்து அதுலயே உட்கார்ந்து நம்மளுடைய காலை வேலையில உள்ள அந்த வேலைகள் வந்து தவறி போகுது நமக்கு. அந்த மாதிரி ஒரு நிமிடம் வந்து நின்னு கேட்டு பாக்கணுமா, நீ இந்த மொபைல வச்சு பாத்துட்டு இருக்கியே, அடுத்தவங்களுக்கு ரிப்ளை பண்றியே, இப்ப உனக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கிட்டோம்னா அந்த கேள்வியில தான் இருக்கான் சுய முன்னுரிமை அப்படிங்கிறது. சுய முன்னுரிமைக்கான முதல் அடி. அப்ப அந்த கேள்வியை கேட்டோம்னா அந்த நாள் ட்ரெஷ்ஷா போகுமா. இதுக்கு ஒரு டைம் இருக்கு இந்த குட் மார்னிங் போடுறதுக்கு. அவங்க வந்து காலையிலே போட்டுட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு போட்டுட்டாங்க. ஆனா உனக்கு இந்த டைம்ல என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். எல்லாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நாம என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நாம நினைச்சு செஞ்சோம்னா ஒருத்தராயும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா முதல்ல வந்து நம்ம முடிவுகளை வந்து நாமளே எடுக்க முடியாம போயிருமா. அந்த நேரத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், செஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு வேலையுமே முடியாதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும். அதெல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டு கடைசியில நம்ம பக்கம் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ.
1: பக்கத்துல உள்ள வீட்டுல பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல என்ன சமையல்
0: அப்படிங்கிற மாதிரிதான் நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடைவேளை, ஒரு திரைப்பட பாடல் கொடுக்கலாம். பாடலுக்கு முன்பாக
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் இன்று காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேரம் 10:26. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வாசிப்பை சுவாசிப்போம். வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். அதாவது நமக்கு நாமே முன்னுரிமை

0: கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற டைட்டில் தான் என்ன கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நாம் எரிச்சலோ அல்லது வருத்தமோ அடைந்திருக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நலமாக இருப்பதாக நம்ம நினைக்கிறோமா? ஆனா நிஜம் அதுவா கேட்டா இல்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கும் போதுதான் நம்ம யோசிக்கிறோமா, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு. அதாவது உண்மை நிலையை அறிந்து கொள்ள நம்ம ஃபர்ஸ்ட்ல முன் வர வேண்டும். உங்களுடைய சொந்த நடத்தையை அவதானியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி இருக்கிறோம், நீங்கள் வேதனையை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் வேறொருவரும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம வந்து என்ன சொல்லும் போது நிறைய அந்த எதிர்மறை கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கும் போது சுய அலசல் செய்து கொள்வதற்கும் குணமாவதற்கும் வளர்வதற்கும் தேவையான நேரமும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கான நேரமும் வாய்ப்பையும் யார் உருவாக்கணும் அப்படின்னா நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம சுய நேசமா இருக்கிறோமா? சுய அலசல் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நடவடிக்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஒரு டிராவல்
1: போறோம்,
0: ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப தெரியாத ஒரு இடத்துல போறோம்னா அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இல்லையா, கரெக்டான ரூட்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுல கரெக்டா இருக்கிற நாம நம்ம வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சுய அலசல் பண்றது ரொம்பவே அவசியம். சுய அலசல் செய்து கொள்வதற்கும் குணமாவதற்கும் தேவையான நேரம் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரியான சூழல்களில் தழைத்தோங்கி வலிமையா வளர்கின்ற தாவரத்தை போல நீங்களும் வலிமையானவராக உணர்வீர்கள். எதற்கு சுய அலசல் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா,
1: இப்போ உங்களை வந்து நீங்க கடைசியில வைக்காதீங்கன்னு சொல்றாரு எப்படின்னா, நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருக்கும், முதல்ல குடும்பம், அப்புறமா நண்பர்கள், அப்புறமா வேலை, அவங்கள் தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடைசியில. ஆனா வந்து என்னன்னா, இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம்னே வைங்களேன் சொல்லுவோம்ல, அந்த புத்தகத்துல மத்தவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு இருக்க பக்கத்தை நீங்க கிழிச்சு தூர போட்டுட்டீங்க. ஏன்னா அந்த பக்கத்தை வந்து காணல, அதுல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. சோ அதனால அந்த பக்கத்தை பத்திரமா வச்சிருங்க, கடைசியில அவங்களுக்கு தேவைப்படும். சில சொல்லுவாங்கல்ல, ஒரு திரைப்பட நடிகை, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் திருமணம் செய்யவில்லை அப்படின்னு கேட்டோடனே, என் குடும்பத்தையெல்லாம் கவனிச்சுட்டு திரும்பி நான் பார்க்கும்போது அதனுடைய காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உங்க தேவையை நீங்க வந்து முதல்ல கவனிச்சுக்கீங்க அப்படின்னு. யாராவது இப்ப வந்து எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா உடனே ஓடுறோம் சிலர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது இல்லையா. நமக்கு சிலர் சொல்லுவாங்க சுயநலம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்துல வந்து அவங்கள வந்து அவங்க நேசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால நமக்கு உதவி தேவைப்படும் போது பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அப்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம். நமக்கு ஒரு கஷ்டம்னு அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அவங்க வந்து இப்படி பாத்துட்டே இருக்காங்கன்னா, அவங்க முகத்தை பார்த்துட்டே சொல்ல சொல்லுவாங்க பரவாயில்ல நானே என் கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஒரு நாள் அந்த பரவாயில்லை அப்படிங்கிற வார்த்தைய நம்முடைய உண்மையா, அந்த வார்த்தையிலேயே நம்முடைய உண்மையான உணர்வுகளை நம்ம இவ்வளவு நாள் மறந்துட்டோம், இப்பதான் ஞாபகம் வருது. சோ பரவாயில்லை என் கஷ்டத்தை நானே பாக்குறேன் அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோமே, நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த இடத்துல தோணுமா. அப்ப அதனால உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க வந்து ஒத்தி வைக்காதீங்க. வேலை முடிஞ்சதும், பொறுப்புகள் குறைஞ்சதும், நேரம் கிடைச்சதும் பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி சொல்றோம்ல, வேலை முடிஞ்சதும் பாத்துக்கலாம், பொறுப்பு குறைஞ்சதும் பாத்துக்கலாம், நேரம் கிடைச்சதும் பாத்துக்கலாம். இந்த இதை வந்து ஒத்தியே வைக்காண்டா, ஏன்னா உங்க மகிழ்ச்சியை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பாடல் கேட்கறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு புத்தகத்தை படிக்கிறது எனக்கு பிடிக்கும், இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும். இதெல்லாம் வந்து அந்தந்த டைம்ல பண்ணி முடிங்களே, அதுக்கு ஏன் நீங்க நேரத்தை வந்து எனக்கு எது இப்ப தேவையில்லைன்னு ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது.
0: சூப்பர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்ப காலையில பெற்றோர்களை எடுக்கலாம், ஒரு அம்மாவை எடுத்துக்கலாம். அம்மா வந்து காலையில குழந்தைக்கு எல்லா இதுவும் பண்ணி டிஃபன் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எல்லாரையும் வேலைக்கு போறவங்க எல்லாரும் அனுப்பிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு உட்கார டைம் எல்லாமே எப்பவும் அப்படின்னு பார்த்தா ஒரு 10:30 பிறகுதான் நமக்கான டைம் வந்து நம்ம தள்ளி தள்ளி வந்திருக்கோம். அந்த டைம்ல நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய நடத்தைகளை, அதே மாதிரி இந்த விஷயமா இருந்தது, உங்களுடைய நடத்தைகளை எப்போதும் மதிப்பிடுங்கள். உங்களை நோக்கியோ அல்லது மற்றவர்களை நோக்கியோ ஏதேனும் ஒரு நச்சு நடத்தை உங்களிடம் இருந்தால் அதை மாற்ற முயற்சி மேற்கொள்ளுங்கள். இவ்வாறுதான் நீங்கள் வளர்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது இப்ப சொல்லல, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே நான் பழகிட்டேன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா, ஒவ்வொரு வேண்டுகோளையும் நீ ஏற்றுக்கிட்டே இருந்தேன்னா ஓ நேரமும் சக்தியும் குறைஞ்சிட்டே இருக்கு. உனக்கு வயசாயிட்டு இருக்கு, உன்னால வந்து ரத்த ஓட்டம் உள்ள நேரத்துல செய்யக்கூடிய வேலையை ரத்த ஓட்டம் குறைஞ்ச பிறகு செய்ய முடியாது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதனால மரியாதையா சொல்லலாமா அவங்கள்ட்ட, என்னால் இப்போ முடியாதுன்னு கிடையாது, எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல, நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு செய்கிறேனே அப்படின்னு சொல்லலாமா. இப்போ மனசுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சிந்தனைகள் வந்து என்னென்னா, சில திரைகளை வந்து நம்ம மனசுலேருந்து விளக்குனா நமக்கு நாமே எழுச்சி கிடைக்கும்.

0: சொல்றாங்க. இப்ப வந்து பூக்கள் ரொம்ப அழகானவை தான், நம்ம ரொம்ப உயர்ந்ததா நினைக்கிறோம் அந்த பூக்களை. ஆனா அதை விட உயர்ந்ததா யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பூவை கொடுத்து நம்ம வரவேற்கிறோம். அப்ப எந்த அந்த இடத்துல யார் உயர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா பூக்கள் தான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குது. அது மாதிரி தான் இந்த புக்குமே வந்து நமக்கு என்னதுன்னா ஒரு பூ மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு புத்தகத்தை நமக்கு வந்து இந்த ஆத்தர் தந்திருக்காங்க. என்னன்னா இதை விட உயர்ந்த புத்தகம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கலாம். ஏன்னா நம்மை நாமே கவனித்துக் கொள்ளதுக்கு இவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுங்களை கவனிச்சுக்குங்க அவங்களை கவனிச்சுக்குங்கன்னு நமக்கு அறிவுறுத்துறாரு. இதுதான்ப்பா உன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ஒரு ரகசியம், உன்னை நீயே கவனிச்சுக்கிட்டா ஒரு 25 பேஜ் நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ வாழ்க்கையில சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இன்றைக்கு வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுக்கிட்டோம். தொடர்ந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி இதுவரை உங்களோடு
0: கலைமகள் பாலசுப்ரமணி
1: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் என்பது நாம் பயன்படுத்த காத்திருக்கும் ஒரு புதையல். அதை சரியான வழியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:34. உங்களை உற்சாகப்படுத்த பண்பலையில் ஆரம்பமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஷான் ரோல்டனின் இசை மற்றும் வரிகளில் சித்தார்த் லவ்வர் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: மாமா, என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க, மக்களே பேசுங்க. நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்கும் மாணவர்கள் யார் தெரியுமா? ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தான். ஸோ மறக்காம கேட்டு ப்ரோக்ராம என்ஜாய் பண்ணுங்க. நேரம் காலை 10:38 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வருவதே ஏஆர் ரஹ்மானின் இசையில் தனுஷின் வரிகளில் இவர்கள் இருவரும் இணைந்து ராயன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையோட நேர்களை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்பு தெரியுமா? இனிய பேச்சின் முக்கியத்துவம், அதாவது ஸ்வீட்டா பேசுங்க அப்படின்னு சொல்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 10:44 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இப்ப திரை இசையில ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசையில உமாதேவியின் வரிகள்ல விக்ரம், சிந்துரி விஷால், மதிச்சியா பாலா, சுகந்தி தங்களான் திரைப்படத்திற்காக பாடி பாடலை கேட்கலாம்.

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களை, இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 10:49 ஆகியாச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில இனி வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்னன்னா வாழை. வாழை திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசையில விவேக்கின் வரிகள்ல கபில் கபிலன் ஆதித்யா ரவீந்திரன் பாடிய பாடலை இப்போ கேட்கலாம்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டாளம் பி மேபிள் சீனியர் அவர்கள். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிகோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 10:55 ஆக போகுது. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இப்ப நிகழ்ச்சியில இளையராஜாவின் இசை மற்றும் வரிகளில் அவரோடு குரலோடு இணைவது அனன்யா பட், விடுதலை பாட்டு திரைப்படத்திற்காக.

திரை இசையில் சூப்பர் சூப்பர் அண்டர்ரேட்டட் சாங்ஸ்லாம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரை இசை இன்று பிற்பகல் 2:15 கேட்கலாம். இப்போ செய்தி சுருக்கத்திற்கான நேரம் வந்தாச்சு. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பேசுங்க மக்களை, பேசுங்க நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இணைந்தே இருங்கள் குமரி பண்பலை 101.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனை பரிமாற்றத் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை

0: சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளைய புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: காற்றலைகளில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03. ஏக்சோர்

0: கொஞ்சமாவது பேசுங்க மக்களே, பேசுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக பள்ளி வளாகத்தில் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன். பள்ளி வளாகத்திற்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வதனஸ்ரீ. வணக்கம் அன்பு நேயர்களே. புதன்கிழமை தோறும் குமரி பண்பலை நூற்றொன்றில் புது மொட்டுக்கள் தரும் மெட்டுக்களாய் செவி இன்பம் தரும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இது. காற்றலை வழியே குரல் வண்ணத்தால் ஊற்றான எண்ணங்களை நம் மனதோடு சீராக சேர்த்திட காத்திருக்கின்றனர் ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள். அவர்கள் தரும் அமுத மொழிதனை சுவைக்க வாருங்கள். அனைவரும்போடு நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தந்து செல்லாம். பேசுங்கப்பா.
2: நீ பிரக்யா
1: ஆர் பதிஸ்ரீ. என்ன படிக்கிறீங்கடா?
2: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: இறைவணக்கம் பாடுவோமா?

கடமைகள் வேண்டும். என் தன்பாலின் செயல்கள் எல்லாம் உன் தன்பால் துணை வேண்டும். ஏழிலிருந்து எதன நாடின போது தாங்கிடுவான் வழி வேண்டும். கண்மணி போலனை காத்திரும் முந்த கருங்களை ஒளி தர வேண்டும். இமை பொழுதும்

பாடுறீங்க? பாட்டு பாடுவோமா?

போதும் எழுதிடும் எல்லாமே வேண்டும். என்னுடனே நீ இருந்தால் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? என் எண்ணம் முழுவதுமே

0: அழகா பாடினாங்க. நிச்சயமா இன்மை மறுமை இரண்டுக்கும் துணையா வரக்கூடிய இறையர்களை பற்றி அருமையா பாடிட்டாங்க. அடுத்து ஒரு சின்ன குழந்தை வந்திருக்காங்க, பேர் கேட்கலாமா? குட்டி பாப்பாவோட பேர்
1: என்ன?
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: UKG.
0: UKG படிக்கிறீங்களோ? சரி, இப்ப என்ன பண்ண

0: உதவியும் பெறலாம். என் அளவு கஷ்டமாக பயப்பட்டினால் படிப்பில் கவனம் குறையும், கண்கள் பாதிக்கப்படும், தூக்கம் கேடும், நேரம் வீணாகும். அன்பாளர்களே, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள், ஆனால் அதற்கு அடிமை ஆகாதீர்கள். ஒரு மரம் வளர மண், நீர், சூரிய ஒளி தேவைப்படுவது போல ஒரு மனிதன் வளர நல்ல பெற்றோர்கள், நல்ல நண்பர்கள், விளையாட்டு, புத்தக வாசிப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள் தேவை. நண்பர்களே, நான் உங்கள் கையில் இருக்க வேண்டும், நீங்கள் என் கையில் இருக்க கூடாது. நன்றி, வணக்கம்.
1: பேசினா கூட இவ்வளவு அழகா பேசிருக்குமான்னு தெரியலையப்பா. நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல, வழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த தமிழ் சித்திக்குதுப்பா. நன்றி பாடகண்ணா. உங்க பேர் எல்லாம் சொல்லுங்கப்பா.
2: டி முகமது கௌசல், எம்பி ஹர்சன்.
1: எந்த கிளாஸ்பா?
2: 5th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட்.
1: ஸ்டார்ட் பண்ணுமா? யார் ஸ்டார்ட் பண்ண போறா?
3: நேற்று ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அது அவங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்களா, அதனால தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். என்னப்பா எக்ஸாமுக்கு பிரம்பரை கூட்டிட்டு வந்திருக்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதான் சார், எனக்கு பரீட்சையில எல்லா கேள்விகளுக்கும் ஏனிப்படியே வந்துச்சு. ஏன்டா கணக்குல ஸ்டெப்புக்கு தான் மார்க், நீங்க தானே சார் சொன்னீங்க. வானத்தில் பெரியதான மெதுடோ வீதானோ சார்?
1: என்ன கண்டுபிடிப்பப்பா, ஆசிரியருக்கு என்ன கஷ்டம் எல்லாம் கொடுக்கறாங்க, திருச்சி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. நிச்சயமா எப்படித்தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களப்பா. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேசணுமா?
4: டி ஜெஸ்ரீனா பெர்லின்.
1: இந்த கிளாஸ் தான்
4: 10th ஸ்டாண்டர்ட்.
1: என்ன சொல்ல போறீங்கப்பா?
4: நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன்.
1: சின்ன கதை? சொல்லுங்க கேப்போம்.
4: ஒரு பென்சிலும் ரப்பரும் பேசிட்டு இருந்தாங்க. பென்சில் ரப்பரை பார்த்து சொல்லிச்சா, ஒவ்வொரு முறையும் நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், நீ என்ன சுத்தப்படுத்தி தூய்மையாக்கிட்டே இருக்க, ஆனா என்ன சுத்தப்படுத்தும் போது நீ கரைஞ்சிட்டே இருக்கியே, அத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று சொல்லிச்சு பென்சில். அதுக்கு ரப்பர் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதுக்குதான். என்னை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், என்னால உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீர்த்திருத்தங்களோடு முன்னேறி சென்றால் அதுவே எனக்கு வெற்றி. நான் கரைவதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த ரப்பர் யார் தெரியுமா? அதுதான் நம் பெற்றோர். நம் பெற்றோர் அவர்கள் ஆயுள் முழுவதும் நம்மை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். எனக்கு என் பெற்றோர்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் தானே?
1: பெற்றோரையும் பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்குமே. தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அவங்க வந்து தியாக சுடர்கள் தான். அது அழகா சொல்லிட்டு இருக்காங்க பாப்பா. அடுத்தது ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, பேர் சொல்றீங்களாமா?
5: என் ஸ்ரீ கோபிகா.
6: ஏ அர்ஹாம் அகமது.
1: இந்த கிளாஸ் தான்
5: என்ன
1: சொல்ல போறீங்க இப்போ?
5: நாங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்கால செய்திகளை உண்மையும் கற்பனையும் கலந்து வாசிக்க உள்ளோம்.
1: செய்திகள் வாசிப்பது அப்படி சொல்லிட்டு வாசிச்சிருவோமா? சரிம்மா வாசிங்க.
5: 1826 ஆண்டு ஏழை மாணவர்கள் வயல் வரப்பில் பெருங்காலோடு 6 மைல் நடந்தும் சீமான் வீட்டு பிள்ளைகள் குதிரை வண்டி ஏட்டை மாட்டு சாரட் வண்டியில் சின்ன பள்ளிக்கூடம் செல்கிறார்கள்.
7: பனை ஓலைச்சுவடியை பலாமர பலகைக்கு நடுவில் வைத்து மஞ்சள் துணியில் கட்டி தோளில் சுமந்து செல்கிறார்கள்.
5: அம்மா கட்டித்தரும் பழைய சோறும் சுட்ட கருவாடும் கிழங்குமே மதியானது.
7: எழுத்தாணி கொண்டு பனை ஓலையில் மாணவர்கள் எழுதுகிறார்கள்.
5: 1956 ஆண்டு நம்ம ஊருக்கு புதுசா அரசு பஸ் வந்திருக்கு. கோட்டார் தக்களை ரொட்டி பஸ் ஓடுது, டிக்கெட்டும் வெறும் காலனா.
7: மாணவர்கள் தன் துணிப்பே உள்ளே புத்தகம் ஸ்லேட்டு பல்பமும் கொண்டு செல்கிறார்கள். கன்னியாகுமரி ஜில்லாவில் முதல் முறையாக காகித நோட்டு பென்சில் வந்திருக்கு.
5: பெரிய புரட்சி, காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துள்ளார்.

0: புது கண்டுபிடிப்பு, மைப்பேனா வந்திருக்கு. சட்டை பையில் மைக்கரை ஆகாத பையனே இல்லை. ஆசிரியர் கரும்பலகையில் சுண்ண கட்டி கொண்டு எழுதுகிறார்.
1: 2026 அடிக்கடி பேருந்துகள் டிராபிக்கில் சிக்குவதால் சரியான நேரத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவிப்பு.
0: புத்தகங்கள், நோட்டுகள், வாட்டர் பாட்டில் என பசங்க முதுகு வலிக்க புத்தக பையை சுமந்து செல்கிறார்கள்.
1: விதவிதமான சத்தான காலை உணவு மதிய உணவு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
0: பால் பாயிண்ட் பேனா கேட்ரேஜ் பேனாக்களின் உபயோகம் அதிகரித்துள்ளது. பெரும்பாலான வகுப்பில் ஆசிரியர் ஸ்மார்ட் போர்டில் விரலால் எழுதுகிறார்.
1: 2056 ரோட்டில் பஸ் இல்லை. வீட்டு முட்டை மாடியிலிருந்து மாணவர்கள் பறக்கும் பேருந்தில் ஏறி ஸ்கூலுக்கு பறக்கிறாங்க.
0: புத்தக பையில் புத்தகமே இல்லை. ஸ்மார்ட் கண்ணாடி போட்டால் பாடம் 3D கண் முன்னாடி தெரியுது.
1: பள்ளிகளில் காலை மதிய உணவுக்கு விதவிதமான மனம் மற்றும் சுவைகளின் எதர்ச்சி மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: மியூசியத்தில் பேனா மாணவர்கள் காத்தில் விரலால் எழுதினால் டேப்லெட்டில் பதிவாகுது.
1: இத்துடன் முக்கால செய்திகள் நிறைவடைந்தன.
2: நன்றி, வணக்கம். அழகா சொன்னீங்கப்பா. அப்படி கேட்டுட்டு அங்கே போறது மாதிரி இருக்கு. நிச்சயமா அக்காலம் இக்காலம் மட்டும் இல்ல, எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம கண்மண்ண கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேசுங்கம்மா.
3: என்ஜி சனோதீபா.
2: எந்த கிளாஸ்மா?
3: 4th ஸ்டாண்டர்ட்.
2: என்ன பண்ண போறடா?
3: பாட்டு பாட போறேன்.
2: ஆடிக்கிட்டே பாடுவீங்களா? பாடுங்க.
3: வெள்ளை

0: தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து பொற்கால ஆட்சி தந்த ஏழை பங்காள கர்ம வீரர் காமராஜரை பத்தி அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. அடுத்த சுட்டி குழந்தை வந்திருக்கிறாங்க, பேர்
1: என்னமா?
0: எந்த கிளாஸ் தான்?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: என்ன சொல்ல போறீங்க இப்போ?
1: மாணவர்களின்

0: உறக்கத்தை குறைக்கும் வழிகள்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: நன்றாக தூங்குங்கள், சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள், நிறைய தண்ணீர் குடிங்கள், தினமும் விளையாடுங்கள், பாடல் மற்றும் நன்னறி கதைகளை கேளுங்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் உங்கள் உணர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களுடன் விளையாடுங்கள். மகிழ்ச்சியான செயலை செய்யுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். நன்றி.
1: எல்லாரையுமே ஆட்சி படைக்க கூடிய அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதை குறைக்கிறதுக்கு டிப்ஸ் நல்லபடியா சொன்னாங்கப்பா.
2: வாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க, பேர் சொல்றீங்களா?
3: ஹம்னா பாத்திமா.
4: ஏ அஸ்மா சுதிகா.
2: அதே எழுதிதான் வச்சிருக்கீங்களா? அங்கதான் பாத்து பேசுறீங்க. எந்த கிளாஸ் தான்?
4: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
3: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: என்ன பண்ண போறீங்களா?
3: ஆசை சொல்லுங்க.
2: ஸ்டார்ட் பண்ணுமா?
3: சிறையில்
4: சிறகடிக்க ஆசை,
3: வைகாசியில்
4: வஜகம் சுட்ட ஆசை,
3: ஆடியில்
4: ஆலயம் செல்ல ஆசை,
3: ஆடியில்
4: ஆடிப்பாட ஆசை,
3: ஆவணியில்
4: ஆண்டோர் காண ஆசை,
3: புரட்டாசியில்
4: புண்ணியம் தேட ஆசை,
3: ஐப்பசியில்
4: ஐக்கியமாய் வாழ ஆசை,
3: கார்த்திகையில்
4: கார்முகில் காண ஆசை,
3: மார்கழியில்
4: மாலை சூட ஆசை,
3: தையில்
4: தைரியமாய் வாழ ஆசை,
3: மாசியில்
4: மாசில்லாமல் வாழ ஆசை,
2: பண்பாடு ஆசை அப்படின்னு பண்பலை 101 அழகா சொல்லி முடிச்சாங்க. ஆசை சபை பாதங்கள்ல அருமை அந்த ரைமிங்க நல்லா சொன்னாங்கப்பா. அடுத்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும், பேர் சொல்லுமா?
5: எம்ஏ ஆயிஷா ஹுமேரா.
6: இஎம் கிருஷ்ணிதா.
2: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்களா?
5: ஃபிஃப்த்.
2: என்ன பண்ண போறோம் இப்போ?
6: வாழ்க்கை தத்துவம்.
2: ஸ்டார்ட் பண்ணுமா?
6: அழிவை தருவது, ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்க கூடாதது பொறாமை, வலி
5: உழைப்பு,
6: கண் கண்ட தெய்வம்
5: பெற்றோர்,
6: செய்ய வேண்டியது
5: உதவி,
6: செய்யக்கூடாதது
5: துரோகம்,
6: நம்ப கூடாதது
5: வதந்தி,
6: நழுவ விடக்கூடாதது
5: வாய்ப்பு.
2: என்ன ஸ்பீடு, உங்க ஸ்பீடு அலைபேசிய மாற்ற முடியலையப்பா. எவ்வளவு ஸ்மார்ட்டா, எவ்வளவு இதா இருக்காங்க பாத்தீங்களா இப்போ பிள்ளைங்க. அடுத்து வந்திருக்காங்க, பேர் சொல்லுப்பா?
7: ரிஷிகா குமாரி.
2: ஹாப்பியாடா? சரி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
7: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: என்ன சொல்ல போறடா?
7: குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகள்
2: சொல்லுங்க கேட்போம்.
7: பெற்றோர் மற்றும் ஆசிரியருடன் இருக்க வேண்டும். தனியா வெளியே போக கூடாது, தெரியாதவரிடம் பேச கூடாது, பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும், கைபேசி பயன்படுத்த கூடாது, ஆபத்து ஏற்பட்டால் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும், பெற்றோரிடம் சொல்லாமல் வெளியே போக கூடாது, ஆபத்தான பொருளை தொடக்கூடாது, பாதுகாப்பாக விளையாட வேண்டும்.
2: நல்லா சொன்னீங்க மக்களே, நல்லது, நன்றி. அடுத்தது யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க?
8: எஸ் ஜெசிகா. பழமொழி, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. தவறான விளக்கம், மண்ணால் செய்யப்பட்ட குதிரையை நம்பி அதிலேறி ஆற்றில் இறங்கினால் கரைந்து மூழ்கி விடுவோம். சரியான விளக்கம், மண் குதிரை என்பது ஆற்றில் மணல் மேடு இருக்கும் பொய்யான தரை, அதை நம்பி ஆற்றில் இறங்கினால் மூழ்கி விடுவோம் என்பதே அதன் பொருள்.
2: கொஞ்சம் பயந்துட்டே வாசிச்சாங்க, ஆனா அழகா சொன்னாங்க. பேர் என்னடா?
9: எம்ஏ ஆஷிபா மஹதியா.
2: நிறைவான நிகழ்ச்சி தர வந்திருக்கீங்க, எந்த கிளாஸ்ல இருந்துமா?
9: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
2: என்ன சொல்லப்பட்டா?
9: தவளை பற்றி சில தகவல்கள் சொல்ல வருகிறேன். தவளைகள் பச்சை பழுப்பு கருப்பு ஆகிய வண்ணங்களில் காணப்படுகின்றன. தவளையின் கண்கள் பெரியதாக இருக்கும். ஆபத்து என உணரும் சமயத்தில் தன் கண்களை உள்ளே இழுத்துக் கொள்ளும். நீண்ட உறுதியான பின்னங்கால்களால் தவளை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு தட்டி தட்டி செல்லும். நீந்துவதற்கு ஏற்றவாறு தவளையின் பின்னங்கால் விரல்கள் மெல்லிய தோளால் இணைக்கப்பட்டு துடுப்பு போல பயன்படுகிறது. புழு, பூச்சி, சிலந்தி, ஈ ஆகியவை தவளையின் உணவாகும். இதையே கண்டதும் தனது நாக்கை நீட்டி பிடிக்கும்.

0: கடவுளை நாக்கில் ஒட்டிக்கொள்ளும்.
1: நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், நேரம் குறைவா இருக்கு. அழகா சொன்னீங்க, நன்றி. நிச்சயமா ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. உனை ஏனை தாளாட்டுதே அப்படின்னு நம்மோட மனங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி, சர்க்கரை பந்தல்ல தேன் மாறி பொழிச்சது மாதிரி, பள்ளி எனும் வானிலிருந்து இதுவரைக்கும் இறைவணக்கம் பாடல் கதை, அப்புறம் பாத்தீங்கன்னா அலைபேசி முக்கால செய்திகள், கர்ம வீரர் காமராஜர் மன அழுத்தம் குறைக்கக்கூடிய வழிகள், பணமொழிக்கு விளக்கம், தவறை பற்றிய செய்திகள் அப்படின்னு அசத்திட்டாங்க ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காட்டணிகளில் உலாவர செய்த இறை அருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்து தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
2: நீங்கள் இதுவரை பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் ஆளூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனர்.

0: இருந்து உங்க மனசு வரைக்கும் இது குமரி எஃப்எம் 107 நாகேஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:34. நேரலை ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. வார்த்தைகளால நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் அப்படிங்கறத பதிலா இருக்கும் இல்லையா. நாம சொல்ற வார்த்தைகள் தான் நம் குணத்தையே தீர்மானிக்கும். குழந்தையாக இருக்கும்போது சரி, செல்லமாக அம்மா அப்பா பேசும் வார்த்தைகளை கேட்டு வாழ்ற நாம நாளடைவில் இப்படி பேசுறோம். எத்தனை விதமான பேச்சுக்களையோ கேட்டிருப்போம் இல்லையா. ஆனா நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறதா ரொம்பவே முக்கியமானது. திருவள்ளுவரின் இனியவை குரல் அதிகாரத்துல சொல்ற மாதிரி, இனிய சொற்கள் இருக்க ஏன் கடும் சொற்கள். பிறரிடம் நாம பேசுற பேச்சின் தாக்கம் வாழ்நாள் முழுசுமே இருக்குங்க. நேர்களே, இன்றைக்கு இனிய பேச்சின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை தான் பார்த்துக்கொள்ளலாம் குமரி பண்பலையுடன் நேர்களை நிகழ்ச்சியில். உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 2602-240-2902 இணைப்பீணாக 04652 அலைபேசி எண் 8903-2570-39. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். இனி சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி இருந்து கலீல் ரஹ்மான்.
0: சரிங்க சார், சொல்லுங்க சார். இனிய பேச்சின் முக்கியத்துவம்.
1: உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இனிமையான பேச்சு பேச ஆசைமா, நாமளும் இன்பமா இருந்து உலகையும் இன்பமா வைக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை பொண்ணும் ஒரு வார்த்தை வெல்லு. நம்ம இந்த வெல்லக்கூடிய வார்த்தையை பேசணுமானா ஒரு இனிமையான பேச்சும் ஒரு கனிவான ஒரு பார்வம் இருந்தா போதுமா, ஒரு மனிதனை அப்படியே நம்ம கவர்ந்து எடுத்துக்கலாமா. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு செங்கத்தியார் ஒரு கதை சொல்லுவாரு. அவர் ஒரு
0: தொடர்பு
1: நடந்துட்டு இருக்கும் போது ஒரு யாசகர் அவர்கிட்ட வந்து யாசகம் கேட்கும் போது, அவர் சட்ட பையெல்லாம் திராகி பார்த்துட்டு அவர்கிட்ட காசு இல்ல, தம்பி என்கிட்ட உனக்கு தலைவர் காசு இல்லன்னு சொல்லும் போது அந்த யாசகர் சொன்ன வார்த்தை அவரை மெய்சிலிக்க வச்சுட்டு, ஐயா நீங்க எவ்வளவு காசு வந்தா கூட எனக்கு இன்பம் இருக்காது, நீங்க இல்ல தம்பின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே நான் அப்படி கலங்கிட்டேன். அந்த அந்த உண்மையான ஒரு அன்பான ஒரு வார்த்தையில அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதுமா. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் இனிமையான பேச்சை பேசி மக்களை கவர்ந்து நல்லபடியா வாழ்ந்து அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்பமா இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை

0: உங்களுக்கு
1: அருமை
0: நிறைவு
1: அருமை.
0: செய்யறேன். வாழ்த்துக்கள்
1: நன்றி
0: கண்டிப்பா
1: நன்றிங்க
0: உங்களுக்கு
1: ஐயா நன்றி.
0: நிச்சயமா நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன்
5: அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அவங்க கஷ்டத்துல இருக்கிறதுலயும் அவங்களுக்கு அவங்களுக்கு இதமா நம்ம பேசல அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்.
4: அப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பொதுவாகவே சபரிமாள் பேசும்போது கூட ரொம்ப மகிழ்ச்சியா எப்பவுமே பேசுவீங்க. அப்படித்தானே?
5: நம்ம
4: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர் நாகர்கோவில்.

0: குமரியில் இசை பாடும் பண்பலைதங்கள் குமரி எஃப்எம் 101 நாகஸ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:40 ஆயிட்டு இருக்கு. சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. இனிய பேச்சா தான் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இனிய பேச்சின் முக்கியத்துவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா நிச்சயமா அழையுங்கள். 2602-4902-9072 இணைப்பு எண்ணாக 04652 அலைபேசி எண் 8903-5703-9. சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்ததாக யார் பேசுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: சிறப்பு வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: முக்கியம் சொல்ல போனா இன்மையை வந்து வாழ்க்கையில்
0: சார், உங்க பேரு சொல்லிட்டீங்களா?
1: அது நம்ம கண்டிப்பா காப்பாற்றி அந்த இன்மை சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் பல கூட்டங்கள்ல போயிட்டு பேசுற அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கும் நோய்கள் வர பாதுகாப்பு. இனிமேல் சொல்லும் போது உண்மையிலேயே நோய் தீர்க்கு மருந்து என்று
0: சொன்னீங்களா?
1: வாழ்த்துக்கள்.
0: அவருக்கு பேசுறதே கேட்க மாட்டீங்க.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்லை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:42 ஆயிட்டு. இன்னைக்கு நாம வந்து நேர்லை நிகழ்ச்சியில வந்து இனிய பேச்சின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா டைட்டில் தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கணும், இல்ல பேசணும், இல்ல ஒரு சூழ்நிலை வருது,

0: அந்த டைமில் பேசணும் அப்படின்னு யார்கிட்ட பேசுவோம் அப்படின்னா, வந்தாலே அப்படி கோபமாக பேசுகிறவங்க கிட்ட நிச்சயமாக பேச மாட்டோம் இல்லையா. அதாவது மன மகிழ்ச்சியை தருவது தான் அந்த இன்சொல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு அன்பான வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து எப்பவுமே அந்த ஒற்றுமை வந்து அப்படி நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். இனிய பேச்சுகள் நிச்சயமாக இருக்கணும். இனிய வார்த்தைகள் பேசினா அந்த உறவுகளுக்கு இடையில் எப்போதுமே அந்த ஒரு ஒரு பிரிவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வராது. கோபம், மனஸ்தாபம் அப்படி நிறைய விஷயங்களை வந்து தள்ளி போட முடியும் இந்த இனிமையான பேச்சுக்களால். சரி, நாமளே பேசிட்டு இருந்தா எப்படி நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், வானொலி ஒளியளவு கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாமா? வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், இனிய பேச்சின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இனிய பேச்சா? அதாவது சில ஆட்களை சுற்றி சில ஆட்கள் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது ஏன் அப்படி இருந்துட்டு இருக்காங்க? சில சில ஆட்களை சுற்றி சில சில ஆட்கள் கூட்டம் இருக்கும். அது அவங்களுடைய
0: பேச்சு,
1: அவங்களுடைய பேச்சு எளிமையாக, இனிமையாக, அருமையாக,
0: மகிழ்ச்சியாக,
1: யார் மனதை புண்படாத
0: இனிமையாக,
1: எந்த வித அப்படுக்கு இல்லாமல் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பேச்சு ஆனந்தமாக இருப்பார்கள். எல்லோரும் இன்பமாக இருக்கத்தான் விரும்புறாங்க. ஆனால இனிமையாக, எளிமையாக, அருமையாக பேசுறவர்களை சுற்றி
0: ஒன்று 10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களே, இது உங்களுக்கான சூப்பரான ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. எல்லா தோழிகளுக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து, அதாவது இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அப்பா குழந்தைகளுக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க இல்லை, இந்த இப்படி இப்படி இருக்கணும், ஒரு டிராவல் தனியாக அனுப்புறோம்னா கண்டிப்பாக ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும், அதை வந்து சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமாக தான் சொல்ல போறீங்க, தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சூப்பர் சூப்பரா இருக்கும், நீங்களும் சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. இனிய பேச்சின் முக்கியத்துவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார்.
2: மேம், இனிமையான சொற்களை சொல்லும் போது மற்றவங்க மனசுல நம்ம இடம் பிடிக்கிறோம்.
0: நிச்சயமா
2: நீங்க சொன்னது போலதான், இனிமையான சொற்கள் சொல்றவங்க கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிடணும், இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே புக்ஸ்ல குட் டேர்ம்ஸ்ல தான் மேம் இருப்பேன். ஏன்னா எப்பவுமே மற்றவங்க கிட்ட பேசும்போது இன்சொல்லா தான் பேசுவேன். உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சந்திரசேகர் நீ பேசுறத கேட்டாலே மனசுக்கு பாசிட்டிவா இருக்கு சந்திரசேகர், அதனால உன் கூட நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி நான் மற்றவங்களுடைய மனசுல பாசிட்டிவிட்டி அப்படிங்கறத நேர்மறையாக விதைக்கிறேன் பார்த்தீங்களா மேம், அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவாகுறாங்க, அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மனநிறைவு இருக்கு. அதே மாதிரி சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வளர்க்கறேன். எல்லாத்தை விட மேம் எனக்கே ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கறதும் நேர்மறை எண்ணங்களும் இருக்கு மேம். அப்ப உலகத்துல சொல்லுவாங்க, திருவள்ளுவர் ஐயா கூட சொல்லிருக்காங்களே, இனிய உளவாக இன்னாத குரல் தனி இருப்ப கேட்க வந்தது. இனிய சொல் இருக்கும் போது ஏன் கடுஞ்சொல் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தணும், அதுக்கு இனிமையான சொல்லியே பயன்படுத்திட்டு போலாமே அப்படின்ட்டு நான் பயன்படுத்துவேன். அதனால எனக்கு நட்பும் என்னுடைய ஃப்ரெண்டும் நிறைய பேர் ஆகியிருக்காங்க மேம்.
0: சரிங்க, அருமையா பேசுறீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க ஐயா.
2: நன்றி மேம், நன்றி.
0: நேரில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். இப்போ ஒரு திருமாணிக்கம் திரைப்பட பாடல், ஸ்நேகன் வரிகளில் சிபி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். நேரம் 11:52. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. குமரி பண்பலையுடன் இனிய பேச்சின் முக்கியத்துவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 2602-4020-290-7-22 இணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசி எண் 8903-2-57-3-9. இப்போ நவீன உலகத்தில், அதாவது கடகடன்னு சடசடன்னு அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா, பரபரப்பான உலகம் அப்படின்னு

0: சொல்லி ஆகணும். அந்த உலகத்துல வந்து நம்ம வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் வார்த்தைகள் பேசுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்போ அவசரமும் ஏதோ போயிட்டு இருக்கும், டக்கு டக்குன்னு வெளில கிளம்பணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்தாலும் அப்படி யார் குழந்தைங்க வந்தாலும் சரி யார் வந்தாலும் ஒரு கட்டு கடன்னு வார்த்தைகளை விட்டுருவோம் இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நேரம் வந்து நம்ம எப்படி திட்டமிடுறோம் அப்படிங்கறத முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள் வந்து யார்கிட்ட ரொம்ப பழகுவாங்க, யார் அன்பா பேசுவாங்களோ அவங்க கிட்ட தானே பழகுவாங்க, யார் அவங்க கிட்ட பாசமா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் பழகுவாங்க. அதே மாதிரிதான் பெரியவங்களும் நம்ம வந்து அதுக்கு ஒண்ணு சளிச்சவங்க கிடையாது. நம்ம யாரு ரொம்ப அன்பா பேசுவாங்களோ அவங்க கிட்ட தான் பழகுறோம். யோசிச்சு பாருங்க. சரி, நேரம் 11:53 ஆயிட்டு இருக்கு. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் குமரி
1: பண்பலையுடன். நம்ம பேசியது நம்ம எவ்வளவு சிக்கனமா இருக்கோமோ அவ்வளவு தூரம் சிக்கன மாட்டோம்.
0: ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம்
1: பேசதான் அதே நேரத்துல நம்ம குழந்தைகளா இருந்தாலும் சரி அன்போடு பேசி நான் அன்போட வாழ்வதாம்மா நமக்கு நன்மை நன்மையும் தரும்
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: அன்பு பாசம் காதல் கருணை இரக்கம் பணிவு இது எல்லாத்துக்குமே நம்ம வெளிப்படுத்துறது முதல்ல வார்த்தைகள் தான்.
0: நிச்சயம்
2: அந்த வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு இனிய வார்த்தைகளா இருக்கும் போதுதான் நம்ம எப்படி பேசுறோம்னு மத்தவங்களுக்கு புரியும். இது தொடர்றது அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் காதல் கருணை இரக்கம் இது அத்தனையும் தொடர்றது அடுத்து நம்ம பேசுற வார்த்தைகள் தான். அந்த வார்த்தை இனிமையாகவும் புதுமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது நம்ம பேசுறதே எல்லாரும் கேட்டு சிலவங்க பேசும்போது கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணும் இல்லையா. நம்மளே சொல்லியிருப்போம், மெய் மறந்து இருப்போம், ஐயோ இவ்வளவு நேரம் பேசிட்டோமா அப்படின்னு யோசிப்போம். அவங்க வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகள் பேசுற விதத்துலதான் நம்ம அப்படியே மயங்கி இருந்துருவோம். அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த பேசுற வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் இனிமையா இருக்கும் போது பேசி முக்கியத்துவம் படுது. நம்ம 2 நிமிஷம் பேசுற இடத்துல 10 நிமிஷம் பேசிட்டே இருப்போம். அந்த வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகள் நல்லதா இருக்கும்போது அது இனிமை மட்டும் இல்ல, இனிமையான வார்த்தைகள் மட்டும் இல்ல, தெளிவான வார்த்தையா இருக்கணும், புதுமையான வார்த்தையா இருக்கணும், அழகான வார்த்தையா இருக்கணும், அதையும் அழகா சொல்ற விதமா இருக்கணும்.
0: சரிங்க,
2: நன்றி.
0: அருமையா பேசுனீங்க, நன்றி
2: நன்றி.
0: சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பர்மா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: நேர்களுக்குமாரி பண்புடன் நேர்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில இனிய பேச்சின் முக்கியத்துவம் பத்தி நேர்கள்லாம் ரொம்ப இனிமையா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: வட்டார வானொலி, நட்பான வானொலி, நம்முடைய பொது கதை பேசும் வானொலி, இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: நாகர்கோவில்
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். 12:55 திரை இசை கேட்கலாம். பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிரியே நிகழ்ச்சியில் தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனி நேரம் இதில் வெள்ளித்திரையில் இடம்பெறும். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்,

7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டலம் பி மேபிள் சீனியர் அவர்கள். அமுத சுரபி மண்புழுகுரத்தின் மகத்துவம் உரையாடல் இடம்பெறும் நிகழ்ச்சியில். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். இரவு 8 மணிக்கு சேர் ஃபார் பாரத் 2026 ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கீழப்புத்தேரி என் கங்கா தேவி தொகுத்தமைப்புள்ள திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 பன்னிசை டி ஆர் நாராயண கோதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை காலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நமது பண்பலையில் பலம் வரும் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே.

தோழிகரை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நமது குமரி பண்பலை நூற்றுவண்டல் அடுத்த நேர்லை நிகழ்ச்சியாக நீங்க தான் பேச போறீங்க. ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சியில இன்று பகல் 1:10 என்ன டாபிக் அப்படின்னா, தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. நிச்சயமா ஒவ்வொரு பெண்களும் சரி, பயணம் செய்யும் போது எத்தனை வயதானாலும் சரி, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு இது விஷயம் கிடைச்சிருக்கும். இந்தந்த விஷயம் அப்படின்னு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா தோழியருக்கும் சொல்லுங்க. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி இணைய தொலைபேசி எண்கள் 260-240-290-7222, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 890-32-57309. இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.

0: 3-day visit, General Sait will hold discussions with the Commander-in-Chief of the Russian Land Forces, Colonel General Andrei Nikolaevich Mordovichev, on issues of mutual interest, including professional military cooperation and training. He will receive a ceremonial guard of honor and pay tribute to fallen soldiers at the Tomb of the Unknown Soldier in Moscow. Saudi Arabia has said that its air defenses intercepted and destroyed a Houthi drone near Makkah last evening. The spokesperson for the Coalition Forces to Support Legitimacy in Yemen, Major General Turki al-Maliki, described the incident as the second attempted Houthi attack on Makkah, referring to an earlier ballistic missile incident in 2017. He also warned that the Saudi-led coalition would take necessary measures against further attacks. Meanwhile, the Houthis have denied targeting Makkah. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi last night to take an unassailable 2-0 lead in the 3-match series. Chasing a target of 160 runs, India comfortably reached 163 for 3 in 14.5 overs. Sanju Samson top scored with a blistering 57 off 22 balls. Benchmark domestic equity indices were trading around 0.5% up in the forenoon session today. The Sensex rose 331 points to 74,335, while Nifty added 117 points to 23,235 when reports last came in. India Meteorological Department has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. And that is the end of this news bulletin.
1: கடல் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம் இது. குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனம் நனையும் மதுரமழை நிகழ்ச்சியில். கண்ணுக்குள் ஒளிந்திருந்த எழில் வண்ணங்களோ, கனவுக்குள் ஓடி வரும் எண்ணங்களோ, வாழ்வில் சிறகடித்து பறக்கும் பறவைகள். டி எம் சவுந்தரராஜன், ராதா ஜெயலட்சுமி குரல்களில், பாலு வரிகளில், எஸ் எம் சுபையா இசையில் மரகதம் திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமழையில் முதல் பாடலாக.
2: கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரும் கூறு.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். நேரம் 12:15 மனம் நனையும் முதலமொழி கேட்டுட்டே இருக்கீங்க. விழிப்பார்வை 1000 கதைகள் பேச வாய்ப்புள்ளதோ, இது இவர்களுக்கே புரியும் மொழியே. பிபி ஸ்ரீனிவாஸ், கே ஜமுனாராணி பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், எஸ் எம் சுப்பைய நாயுடு இசையில் திரடாதே திரைப்பட பாடல், மனம் நனையும் மதுரமொழியில்.

நேர்களை, இன்று 7/7/25 உழவர் உலக நிகழ்ச்சியில் என்ன இடம்பெற உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்கள். அமுத சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். காட்டணிகளில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101, நேரம் 12:20. மனநிலை மதுரமணியில் இணைந்திருக்கிறீர்கள். இனிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. வாழ்க்கையின் ரகசியம் புரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் என்பது ஏது? அடுத்த நொடி என்பதும் கணிக்க முடியாத ஒன்று. இவ்வ வாழ்க்கையில மனிதன் என்பவர் யார்? பாடலில் சொல்கிறார், கேளுங்கள். பிபி ஸ்ரீனிவாஸ் இணைய குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் சுமை தாங்கி திரைப்பட பாடல்.

நேரம் 12:24:30. இது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். மனம் நினை மதுரமொழி கேட்டுட்டே இருக்கீங்க. இது தேரல் சுவையில் சாரல் இசை. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா கால் பண்ணுங்க. இன்று இரவு 10:05 நிலமட்டம் நேரில் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சியில இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 2602490072 இணைப்பேனாக 04562 அலைபேசியன் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனிய இரவு வேளையில் நிலமுற்றம் நிகழ்ச்சியில் நமது குமரி பண்பலை 101.

சில சந்தேகங்களுக்கு பதில் எப்போதுமே கிடைக்கிறதில்ல. இங்கேயும் இவர்களுக்குள் குழப்பம், ஆசையா கோபமா என்று. கண்ணதாசன் வரிகளில் வேத இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய இரு வல்லவர்கள் திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

மனநிலைய மதுரை வழி கேட்டுட்டு இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 12:31. நம் அதிகபட்ச ஆசை என்னவாக இருக்கும் இப்பவே சொல்லிவிட்டால் எப்படி? இங்கே இனிக்கும் எண்ணங்களுடன் பாடல், பரிசு திரைப்பட பாடல்

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இரவு 8 மணிக்கு சேர் ஃபார் பாரத். ஜப்பான் நாட்டில் நடைபெற உள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மனம் நினைய மதுரமணி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:36. மனமோ மகிழ்ச்சியின் பிடியில், என்னென்னவோ கனவுகள் இவர்கள் மனதில். மனம் நினைய மதுரமணி நிகழ்ச்சியில் நிறைவாக பாக்கி தேவதை திரைப்பட பாடல் கண்டசாலா பி. சுஷிலா பாடியது.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா, ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன்

0: படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங். அது நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். அது மூலமா இப்ப ஆட்டோ வாங்க போறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டத்துக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலியமா நான் காரும் கடத்து விட்டாங்க, ஆட்டோவும் கத்துக்கணும். பேட்ச் லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும்

0: மூன்றாம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவுள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுலி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டு பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலின் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: காற்றினில் மிதந்து வரும் காவிய தமிழாக காலமெல்லாம் உங்களுடன் தொடரும் சொந்தமாக இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 12:51. நலமாய் வாழ பண்பலை 101 இணைவோம் இப்பொழுது.
4: காந்தி அஞ்சலி

0: நலமாய் வாழ்வோம். நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
1: இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா COPD, அதாவது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் நோய், அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது யாருக்கு பொதுவா ரொம்ப காமனா வரும்னா ஆண்களுக்கு தான் ரொம்ப அதிகமா வரும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஆண்கள் தான் அதிகமா சிகரெட் பீடி யூஸ் பண்றாங்க. சரி டாக்டர், சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் வந்துருமான்னு கேட்டா இல்ல, அது வந்து அவங்களோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து 50% பேருக்கு தான் மோஸ்ட்லி இது வரது மாதிரி ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 100 பேர் ரொம்ப நாளா சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அதுல 50 பேருக்கு இந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் வரலாம். ஆனா யார் அந்த 50 பேருங்கிறது

0: யாருக்குமே தெரியாது. சரி டாக்டர், வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டால், இல்லை பெண்களுக்கும் வரும். பெண்களும் இப்போ சிகரெட் பீடி பிடிக்கிறாங்க. அது தவிர நம்ம பெண்கள் வந்து முன்னாடி நம்ம பாட்டி காலத்தில் இந்த கேஸ் அடுப்பை விட விறகடுப்பு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம சுவாசிக்கிற அந்த மோசமான காற்றும் சிகரெட் பீடி அப்போ உள்ள மோசமான காற்றும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த அதிகமாக விறகடுப்பு யூஸ் பண்ணுறவங்க, இல்லைனா லேடிஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே ஏதாவது போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் வர வாய்ப்பு அதிகம். சரி டாக்டர், இந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. ஒன்று, நீண்ட காலமா இருமல் இருக்கும். இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து ஸ்மோக்கர்ஸ் காஃப், அதாவது புகைப்பிடிக்கிறவர்களின் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து சளி இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், கொஞ்ச தூரம் நடந்தாலே நெஞ்சு படபடப்பா இருக்கும். சிலவங்களுக்கு இந்த நுரையீரல் பாதிப்பு வந்து ஹார்ட்ல பிரஷர் அதிகமாயிரும், அவங்களுக்கு ரெண்டு கால்லையும் நீர் கோர்த்து வீக்கம் இருக்கும். சரி, இந்த சிஓபிடிங்கிற சொல்ற நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, நுரையீரல் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஸ்பைரோமெட்ரி, அதாவது நுரையீரல் ஊதர டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி உங்கள் நுரையீரலோட சுவாசக்குழாய் இந்த சிகரெட் பிடிச்சதுனால எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பார்த்து சிஓபிடிக்கான ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. சிஓபிடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே சிகரெட்டை நிப்பாட்டுறது தான். முந்தைய எபிசோடில் சிகரெட்டை நிப்பாட்டினாலே லங்ஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்க உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். வேற முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்க்கும் இனிஹேலர் மருந்து கொடுப்பாங்க, லங்ஸுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, பல்மோனரி ரீஹேபிலிட்டேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் எடுக்கும்போது மூச்சு திணறலை கட்டுப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். அடுத்த நிகழ்ச்சியிலனா, குரட்டைங்கிறது வெறும் ஒரு சத்தமா இல்லது அது ஒரு பாதிப்பான விஷயமானு பதில் கூறுறேன்.
1: நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் குறித்து விளக்கியவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய் வினோத் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 12:55 ஆயாச்சு. நீர்கள் இப்பொழுது மதன் கார்கியின் வரிகள்ல, வைக்கம் விஜயலட்சுமியின் குரல்ல, டி இமானின் இசையில, ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, உங்களுக்காக இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு, தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதுதான் தலைப்பு. ஸோ இந்த தலைப்பில் கலந்துக்கிட்டு சூப்பராக உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம்.
1: புன்னகையாய்
2: இதழோற புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? நம்முடைய இதயம் ஒரு நாள்ல எத்தனை முறை துடிக்குது அப்படின்னு தெரியுமா? ஒரு நிமிடத்திற்கு சராசரியா 60 முதல் 100 முறை வரை துடிக்குதான். ஒரு நாளில் சுமார் 100,000 முறை துடிக்குது நம்மளுடைய இதயம். நாம் தூங்கினாலும் ஓய்வெடுத்தாலும் நம்முடைய இதயம் மட்டும் ஓயாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்முடைய உடலுக்காக 24 மணி நேரமும் உழைக்கும் இதயத்தை பாதுகாப்பது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இதயம் தொடர்பான நோய்கள் மற்றும் அவற்றுக்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 அதாவது இன்று இன்டர்நேஷனல் டே ஃபார் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அதாவது சர்வதேச இடையீட்டு இதயவியல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. அது என்ன இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறிய துளை வழியாக நவீன கருவிகளை செலுத்தி அந்த அடைப்பை திறப்பது போன்ற சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியதுதான் இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி. இந்த சிகிச்சையில நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் கொரோனரி ஆர்டரியில அடைப்பு ஏற்பட்டா ஒரு சிறிய கேத்தட்டர் மூலமா அந்த பகுதிக்கு சென்று பலூன் போன்ற கருவியை பயன்படுத்தி அடைப்பை விரிவுபடுத்தி தேவையான சந்தர்ப்பங்கள்ல ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய குழாய் போன்ற சாதனத்தை பொருத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவாங்க. இதை கேட்கிறப்ப நமக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி ஒரு முறை சிகிச்சை முறையெல்லாம் இருக்கா அப்படிங்கறத நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நிறைய முறைகள் இதயத்திற்காக நிறைய முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நவீன சிகிச்சைக்கு ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு. அது

என்ன அப்படின்னா, 1977 செப்டம்பர் மாதம் 16 டாக்டர் ஆண்ட்ரியஸ் கிரன்சிங் முதல் கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டிய செஞ்சாரு. அந்த வரலாற்று முன்னேற்றத்தை நினைவு கூர்ற வகையில தான் இத்தினம் சர்வதேச தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இவர் இந்த மாதிரி 1977 இந்த சிகிச்சை முறையை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நவீன நிறைய தொழில்நுட்ப முறைகள்ல நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, புகைப்பிடித்தல், உடல் பருமன், உடல் இயக்கம் இல்லாத வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் போன்றவை இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி இதய நோய்களில் பலவற்றை வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யணும். உணவுல உப்பு, சர்க்கரை, அதிக கொழுப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தணும். புகைப்பிடிப்பதை முற்றிலுமா தவிர்க்கணும். இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு போன்றவற்றை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ளணும். முக்கியமா நெஞ்சு வலி வந்தா கொஞ்ச நேரத்துல சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தாம நெஞ்சில அழுத்தமோ, மூச்சு திணறலோ, அல்லது அதிக வியர்வை, குமட்டல், கை அல்லது தாடை பகுதிக்கு பரவும் வலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா மருத்துவ உதவியை நாடுவது மிகவும் முக்கியம். ஏன்னா இதயத்துக்கு நேரம் மிகவும் முக்கியம். நவீன மருத்துவம் இதய நோய்களுக்கு பல்வேறு சிகிச்சை வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது நோய் வருவதற்கு முன்பே நம்முடைய இதயத்தை பாதுகாப்பது. இதயம் நமக்காக ஓயாமல் துடிக்கிறது. அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இதயத்தை அலட்சியம் செய்யாமல் அன்பாக கவனிப்போம். இப்போ நிகழ்ச்சியில ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில வாலியின் வரிகள்ல நோயல் ஜேம்ஸ், அனுபமா, ஏ ஆர் ரஹ்மான் காதல் தேசம் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அஞ்சு நூற்றி ஒன்று தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இது தாங்க ட்ரெண்டு.
1: நேரம் என்பது நாம் பயன்படுத்த காத்திருக்கும் ஒரு புதையல். அதை சரியான வழியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது குமரி எஃப்எம் 101. நேரம் பிற்பகல் 1:10. நாம் எல்லாருக்குமே டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். புது இடங்களை பார்க்கணுன்னா அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக எப்போதுமே யாருமே நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, அப்படி தானே? ஸோ ஆனால் தனியாக நம்ம டிராவல் பண்ண ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் சேஃப்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிக்கெட் முதல்ல இருந்து, டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் வரைக்கும், லொக்கேஷன் ஷேர்ஸ் பண்ணுறதுலேருந்து தெரியாத இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் தோழிகளே, உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, தனியாக பயணம் செய்யும் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இதுதான் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903225703. தலைப்பு கொடுத்த உடனே ஒரு தோழி ஓடோடி வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயம்மா சொல்லுங்க, நீங்க வந்து தனியா டிராவல் பண்ணிருக்கீங்களா?
2: நான் அப்படி தனியா போயிருக்கேன் மேடம்.
1: சரி, அப்படி போறப்ப நீங்க வந்து என்னென்ன சேஃப்டிலாம் ரொம்ப கவனமா இருப்பீங்க, என்னென்ன சேஃப்டிலாம் வச்சிருக்கீங்க?
2: நான் வந்து எப்போதுமே ஒரு பஸ் ஃபேர் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன் மேடம். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணதா இருந்தா நம்மகிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா, அத ஒரு இடத்துல ஒருத்தங்க கையில இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலே நான் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன் எனக்கு.
1: சரி,
2: ஏன்னா அது தவறுனாலும் இதை எடுத்து நம்ம வழிபுணர்ச்சி வந்துடலாங்கிறதுக்கு.
1: கண்டிப்பா, கண்டிப்பாமா.
2: அப்ப இன்னைக்கு இருக்க சூழலுக்கு என்னன்னா, கட்டாயம் இந்த போன் நம்பரா இருந்தா மனப்பாடமா பிள்ளைங்க.
1: கரெக்ட், ஏன்னா யாருக்குமே வந்து இப்ப போன்ல எல்லாருமே ஸ்டோர் பண்ணி யாருக்குமே அந்த மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது இல்லையா?
2: வரல, அது ஸ்டோர் ஆகவே செய்யல, நம்ம மைண்ட்ல அது நிக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: சரிமா, சரி. அதான் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா, ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா நம்பரை வந்து நம்ம சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வைக்கணும். போன் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஏன்னா நம்ம நம்பரே நமக்கு ஞாபகம் இருக்காது.
2: என்ன நம்ம ஊர் பேரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு வேண்டியவங்க, அடுத்த கட்டம் உறவுல மாமா பெரியப்பா இந்த மாதிரி நம்ம உறவுல அவங்க நம்பரும் தெரிஞ்சுக்கணும்.
1: கண்டிப்பா, யாராவது ஒரு முக்கியமான ஒருத்தன்
2: ஒரு நம்பர் இல்ல இன்னொரு நம்பருக்குனால நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன

0: போன நம்பி என்னைக்குமே போக கூடாது.
1: ம்
0: லொகேஷன் ஷேர் பண்ணோம்னா ரகசியமா பண்ணணும்,
1: ம்
0: பப்ளிக்ல பண்ணக்கூடாது.
1: ம்
0: அதே சில தகவல் நம்ம வெளியிட நம்ம ரகசியமா பேசிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சு போன்ல பேசிட்டே இருக்கோம். இதை எத்தனை பேருக்கு தெரியுங்க புரியல.
1: கண்டிப்பா
0: ரொம்ப சீக்கிரட் எல்லாம் வெளியே சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப அவல நிலை நமக்கு. இப்போ நம்ம தலைக்கு நம்மளே ஆபத்தை விளைவிக்கிறோம்
1: விளைவிக்கிறோம். ஓகே ஓகே, அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சுற்றுப்புறத்தை வச்சு நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், போன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா மணி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா, நன்றிமா.
0: நன்றி மேம், நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: மேம். வணக்கம், யார் பேசுறீங்க? சூப்பரா இருக்கும்மா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: முதல்ல வந்து நம்ம போக கூடிய இடம் எந்த இடம் நம்ம முதல்ல தீர்மானிக்கணும் சார். மேம்
1: சரிம்மா,
2: நம்ம எந்த இடத்துக்கு எல்லாம் போறோம்? இப்ப ஒரு வெயில் நேரத்துல சில இடங்கள் போனா நமக்கு அந்த இடத்துல சுத்தி பாக்கல, அதனால எந்த இடத்துல தீர்மானிச்சு எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பிள்ளைங்க இந்த வீட்டுல சொல்லிட்டு போனோம், நான் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போறேன், நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம முக்கியமா நம்ம வீட்டுல சொல்லிட்டு நம்ம கிளம்பணும்.
1: கண்டிப்பா.
2: அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் மாத்திரை மாதிரி தான் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, அப்ப நமக்கு வந்து என்னென்ன மாத்திரைகள் தேவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். அதுதான் மணி, செல்லுல இருக்கிறதுனால யாருமே கையில கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல, சில இடங்கள்ல நமக்கு அது ஒர்க் ஆகாது.
1: ஆமா,
2: ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது, நமக்கு போன் பே எல்லாம் பண்ணதுக்கு நெட் இல்ல, அப்படி இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
1: ஆமா,
2: எப்பவுமே நம்ம கையிலயும் தனியா காசு
1: வச்சிருக்கணும். கண்டிப்பா.
2: அதையும் நம்ம சேஃப்டி வரணும், பஸ்ல போறோம்னு சொன்னா நம்ம துணிமணிகள் ஏதா இருந்தாலும் நம்ம ரெண்டுமே நம்ம கண்காணிப்பு இருக்க மாதிரி நம்ம கவனமா இருக்கணும்.
1: கவனம் எப்போதுமே சுற்றுப்புறம், சுற்றுப்புற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும்.
2: ஏன்னா தவற விட்டுறாங்க, டிரெஸ் கூட சில இடத்துல பாருங்க, ஒரு இடத்துல ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி
1: இன்னொருத்தூக்கி
2: போயிட்டாங்களா அவங்க பேக்க,
1: இறங்கி போச்சுல, இவங்க கண்ணசந்தும்
2: இறங்கி இருப்பாங்க போல. சூப்பர்
1: சூப்பர், நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி.
2: நன்றி மேம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: டென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
1: சூரப்பள்ளம், டென்ஸ்லி கர்ணதாஸ், சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க.
3: மேம் நான் உண்மை நடந்ததே சொல்லிடுறேன். நான் ரொம்ப லாங் ரூட் எல்லாம் தனியா போனதே இல்ல, ஒரே ஒரு வாட்டி போனேன் பிசினஸ்க்காக, ஈரோடு வரைக்கும் போக வேண்டியது இருந்து. அப்ப பஸ்ல ட்ரெயின்ல போக சொன்னாங்க, இல்ல நான் பஸ்லயே போயிடுறேன் அப்படின்னு. பஸ் அங்க 5 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைச்சது, நான் 3:30 ரீச் ஆயிட்டேன்.
1: ரொம்ப
3: ஏர்லியரா காலையில
1: விடியதல் மணிக்கு
3: எப்படி இருக்கும் அந்த இடம், டவுனா இருந்தாலும் 3 மணிங்கும் போது
1: கண்டிப்பா எல்லாருக்கும் பயமா இருக்கும்.
3: ஆனா கேமரா இருந்தது, சுத்தி லைட் இருந்தது, கேமரா இருந்தது, கடைகள் எதுவுமே திறக்கல, ஒரே ஒரு கடை மட்டும் திறந்தது, அத ஒரே ஒரு ஹிந்திக்காக மட்டும் இருந்தான். அந்த கேமரா இருக்கிற பக்கமா பார்த்து நான் நின்னுட்டேன். என் தங்கச்சிக்கு போன் பண்ண, அவ வந்துட்டு இருக்கேன், பயப்படாத, ஒன்னும் இல்ல, தைரியமான இடம் தான், நின்னுட்டேன்
1: அப்படின்னா.
3: நான் பயப்படல, ஆனா தைரியமா இருந்துட்டு அந்த கடைக்கு முன்னாடியும் போய் நின்னுட்டு அந்த கேமரா நிக்கிற பக்கமாவட்டே நின்னுட்டு ரோட்ல என்னட்டு ரோடு கொஞ்சம் நம்ம பஸ் போற அந்த ரோட்டு பக்கமாவே
1: நின்னுட்டேன்.
3: ஆனா தைரியமா இருந்தது, பயந்துருந்தா அந்த இடத்துல நின்றுக்க முடியாது.
1: கண்டிப்பா நம்ம வந்து யோசிக்கணும் என்ன பண்ணலாம்.
3: தைரியமா நமக்கு முத வர வேண்டியது தைரியம் தான், பயந்தோம்னா அந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது.
1: சூப்பர்.
3: அதுக்கப்புறம் தனியா போறது, இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாரையும் எப்பவும் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா நமக்கு அத்தியாவசியமா தேவைப்படுறது இப்ப நமக்கு மிக முக்கியமானது மொபைல். கண்டிப்பா அதுக்கு சார்ஜ் போட்டு கண்டிப்பா அதை வச்சுக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் யாரையாவது கூப்பிடுறதுக்குனா கூட கண்டிப்பா அதை கூப்பிடணும். லொகேஷன் ஷேர் பண்றது அது இதெல்லாம் அந்த நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த நேரத்துக்கு தோன்ற மாதிரி நம்மளும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் தெளிவா இருக்கணும்.
1: நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும், அந்த இடத்துல போய் பயந்துடக்கூடாது.
3: எங்க போனாலும் எந்த விஷயம்னாலும் பயந்துடக்கூடாது. பயப்படாம தைரியமா நின்னுட்டோம்னா நம்ம தான் காப்பாற்றணுங்கிற தைரியம் நமக்கு முதல்ல வேணும்.
1: நன்றிமா. நன்றிமா, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஏர்வாடியில இருந்து சுல்தானிமா, சொல்லுங்க.
4: நான் ட்ரெயின்ல வந்திருக்கேன் மேடம், பம்பாயில இருந்து இங்க வர வந்திருக்கேன்.
1: சரி.
4: ஆனா புதோ அப்பவும் எல்லாம் ஆதார் அவ்வளவு தேவை இருக்காது. அதனால இப்ப மொபைலும் கிடையாது. என் பையன் எல்லாம் சின்ன பையன், டிக்கெட் எடுத்து பத்திரமா வச்சு கொடுவேன். அந்த இதை மட்டும் தான் டிக்கெட் மெயின். அது அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வெளியே கடையில வாங்கி

0: இந்த ட்ரெயின்ல ரெண்டு நாளும் ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டேன்.
1: எல்லாமே நீங்களே கையில வச்சுப்பீங்க.
0: ஆமா, எல்லாம் பண்டத்துல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன்.
1: சரி,
0: தண்ணியும் 5 லிட்டர் தண்ணி, அந்த தண்ணியை ஒரு கேன்ல கொண்டு வந்துருவேன். வெளியே இருக்க தண்ணியே வாங்கி கொடுக்க மாட்டேன்.
1: சரிம்மா.
0: அப்படியே வந்து வீடு வந்து சேரந்துட்டு அந்த தண்ணி இருக்கும்.
1: சரி சரி.
0: ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: எடுத்து வச்சிருக்கு. வணக்கம், யார் பேசுறீங்க? சாமி தோப்புல இருந்து மல்லிகா. மேகலா, மேகலாமா, சொல்லுங்கம்மா.
2: பக்கத்துல இருக்கவங்கள நம்ப கூடாது. அதே நேரத்துல நம்மளது யாராவது ஒரு போன் பேசுறது ஏதாவது கேட்டாலும் குடுத்து உதவணும். நீங்க போனை கொடுத்தாக்கி நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைக்க கூடாது.
1: சரி, ஹெல்ப் பண்ணணும். பக்கத்துல உள்ளவங்க யாராவது இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
2: நீங்க
1: சொல்ற சரிதான். இப்ப வந்து இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல அவங்க யோசிச்சு தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப வந்து காலம் எல்லாமே மாறி இருக்கு. ஒரு போன்ல நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். புது இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து என்னனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால அவங்க தந்திருக்க மாட்டாங்க. இதே இது பட்டன் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கிட்டு இருக்கு. நன்றி.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
4: செல்
6: 7305365016.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:22 ஆகியச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில். ஸோ நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. தனியாக டிராவல் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். முதலே முதல்ல முக்கியமாக எல்லாருமே வச்சுக்கிறது ஃபோன், ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபோன் சப்போஸ் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சு வேறு யார்ட்டையாவது மொபைல் கேட்டு நம்ம வந்து ஃபோன் கால் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பணம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வச்சு நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா பேக் யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: சுதா.
1: சுதாமா, சொல்லுங்க.
11: வெளியே போக முடியல, தனியாக போக இடத்துல வந்து நம்ம ஒரு திட்டம் இருக்கணும். திட்டம் போட்டு நம்ம எந்த இடத்துக்கு போறோம், எந்த ஊருக்கு போறோம், எந்த பஸ்ல யாருமோ பஸ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி பஸ்ஸா போய் யாரு கூட இடம் இறங்கக்கூடிய இடம் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கணும். இல்லாம இருந்தாச்சுன்னாக்கா நம்ம தெரிஞ்ச வீட்டுல இருந்து ஒண்ணு கேட்டு அவங்களுக்கும் தெரியாம இருந்தா நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்டையாவது அந்த இடம் வரும்போது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாவது இருக்கணும்.
1: நம்ம புது இடத்துக்கு போறப்ப நமக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்கள்ட்டயோ இல்ல கண்டக்டர்ட்டையோ சொன்னாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க.
11: நம்ம வந்து தெரியாத இடங்கள்ல போயிருந்துட்டு எங்க போன வரணும்னு சொல்லிட்டு திண்டாடுறத விட நம்ம அந்த மாதிரி

0: கேட்க வச்சிருந்தாக்க அது நல்லா இருக்கும்.
1: அப்புறம்
0: வந்து மொபைல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணி இருக்குமா, கரெக்டா இருக்கா, எத்தனை நம்ம ஒரு வேலை வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஆயிரும்,
1: இன்னைக்கு
0: நைட்டு நாளைக்கு தீந்துரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே தானே ரீசார்ஜ் பண்ண வந்துட்டு மறக்க விடாது. அப்புறம் வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் இருக்கான்னு
1: சொல்லிட்டு
0: வச்சா வந்து அத்துக்கணும். போற வழியில சிலப்ப பேட்டரி கொஞ்சம் லீக் ஆயிருந்தா தெரிஞ்சுனாக்க இருப்பாங்க, நம்ம நல்லது மாதிரி பேசுவாங்க, நமக்கு முன்ன பின்ன தெரியாது, அவங்க நல்லதானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நமக்கு எந்த ஒரு ரகசிய தகவல்களையும் அவங்களுக்கு சொல்ல கூடாது.
1: ஏன்னா
0: வந்து நம்ம வந்து பணம் எல்லாம் நம்ம வந்து நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துட்டு போவோம், நம்ம வெளியே வச்சிருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ளவங்க எப்படியாவது அதை மரத்துல கொண்டு போக பாப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்ககிட்ட போய் நான் இன்னும் இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்கேன்
1: சொல்லக்கூடாது.
0: பாதுகாப்பா
1: வச்சுக்கணும். உதவி எண்கள், அவசர உதவி எண்கள்,
0: ஆமா அவசர உதவி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம்னாக்க நம்ம முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, நம்பர் தெரியாத இப்ப நம்பர் தெரிஞ்சு வச்சிருந்தாச்சுன்னா நம்ம வந்து
1: உடனே கால் பண்ணி நம்ம சொல்லிடலாம். சூப்பர், அழகா சொல்லிருக்கீங்க நீங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் சூப்பரா சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேம்.
1: அவங்க அழகா சொன்னாங்க, அவசர உதவி எண்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும், நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணா கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியா போற பெண்கள் எப்போதுமே நிறைய விஷயங்களை சேஃப்டியா இருக்கணும், ஏன்னா நமக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே முக்கியமாக சொல்கிறது ஒரே விஷயம்தான், எல்லா மொபைல் வச்சுக்கோங்க, ஃபோன் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, மொபைல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, மொபைலை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஒரு மொபைல் போதும் இந்த உலகத்தையே நம்ம வந்து சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவளை மேடம்.
1: சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க?
2: தனியா போறவங்க குழந்தை கொண்டு போவாங்களா
1: மேம்,
2: அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: நான்
2: அனுபவப்பட்டிருக்கேன்
1: மேடம். சொல்லுங்கம்மா.
2: சின்ன பிள்ளையில என் பையன் குழந்தையா இருக்கும்போது ஒருத்தங்க குழந்தைய தாங்கன்னு கேட்டாங்க, பஸ்ல வச்சு
1: குடுத்துட்டு
2: அதுக்கப்புறவு அவங்க இறங்கும் போது குழந்தைய கேட்ட தரல, ரொம்ப நேரம் அடம்பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அப்புறம் பக்கத்துல
1: அதனால
2: நம்ம இருக்காது
1: கவனமா இருக்கணும். ஓகே ஓகே,
2: ஜுவல்ஸ் போட்டுட்டு போறத குறைக்கணும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப அது ரொம்ப கவனமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மேடம், ஹெட்போன் போட்டுட்டு
1: போட்டுட்டே நிறைய பேர் வந்து சரௌண்டிங்ல என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாம மெய்மறந்து போயிடுறாங்க. சோ அத கவனமா இருக்கணும் எல்லாருமே. கண்டிப்பாமா கண்டிப்பாமா, சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: ராஜேஸ்வரிமா
1: சொல்லுங்க. சூப்பரான ஒரு ரெண்டு டிப் மட்டும் கொடுங்க பாப்போம். முக்கியமான விஷயங்களை சொல்லணும். பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம். சரிமா. கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிருவீங்க. ஓகே, அடுத்து
3: வாங்கி நான் வீட்டுக்கு போன் பண்ணிடுறேன். போன் தொலைஞ்சு போச்சு.
1: சரி, அடுத்த டிப்பு.

0: என்னுடைய
1: பொருட்களை நான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வேன். அதுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு சோமா உறஞ்சதுக்கு இடம் கிடைச்சது. நான் தூங்க மாட்டேன், படுத்த போல படுத்திருப்பேன். ஆனா நல்ல நினைவோட எனக்கு
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நாலு டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பர்மா, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? லட்சுமிமா, நீங்க ஒரு நாலு டிப் சொல்லுங்க, கேக்கலாம்.
2: மேடம், அது வந்து ஒரு இடம் போகும்போது நிறைய சாதனங்களும் கொண்டு போவோம், பிள்ளைகளும் கொண்டு போவோம்,
0: கூட்டிட்டு
2: போவோம். வச்சுட்டு வழியில மசனுக்கு இறங்கப்படாது. இறங்கினா இறங்கி சாதனங்கள் வாங்கியால பஸ் கிளம்பிடும்.
0: கண்டிப்பா அத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அடுத்து
2: கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் மகன் ஒரு பேக்ல கம்பு பையில
0: ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது தெளிவா கேக்கலாமா? ஒரு கரெக்டா வந்து நமக்கு டவர் கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுங்க, பாக்கலாம். சொல்லுங்க.
2: கேக்குதா?
0: கேக்குது, சொல்லுங்க.
2: இறங்கிட்டு கொஞ்சம்
0: நன்றி. ஸோ நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, தனியாக பயணம் செய்யும் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேயர்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு புது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறோம், நம்ம தெரியாத ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல அந்த ஹோட்டலோட விசிட்டிங் கார்டை நம்ம எப்போதுமே போன உடனே, ஏன்னா எப்படியுமே அங்கே வந்து ஃப்ரண்ட் லாபியில் வச்சுருப்பாங்க, அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வருவோம், வந்துட்டு எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு இல்லாமல் போயிடும். இல்லை அந்த ஹோட்டலுக்கான வழி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த அட்ரஸ் நம்ம விசிட்டிங் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஆட்டோ டிரைவர்ட்டையோ இல்லை கேப் டிரைவர்ட்டையோ சொன்னோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த ஹோட்டலில் வந்து விட்டுருவாங்க. ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறப்ப அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக, அதனோட ரேட்டிங்ஸ், நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா அதனோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து சென்ட்ரல் ஆஃப் த சிட்டியில் இருக்கா, அதை சுற்றி டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பெண்கள் தனியாக போகிறப்ப இந்த சேஃப்டி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பையா திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு சாங் கேட்கலாம். பாடலை பாடியவர் பென்னிதியால், பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 1:37 ஆகியாச்சு. நேயர்கள் சூப்பராக ஹைஸ்னிக் டீல அழகாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தனியாக செல்லும் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்பில் சூப்பராக தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். கண்டிப்பாக நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் அந்த ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய தோழி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நலமா இருக்கும். முதல்ல நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஏர்வாடியில இருந்து சுல்தானிமா ஃபாத்திமா, சொல்லுங்கம்மா. இப்ராஹிமா, சொல்லுங்கம்மா.
5: அதாவது முதல்ல தனியா போனா முதல்ல தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு முதல்ல புறப்படணும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா,
5: நம்ம போறோம், தனியா தான் போறோம், பயந்து பயந்து போகவே கூடாது. நமக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நகைகள்லாம் வந்து நிறைய போட்டு போறதை தவிர்க்கணும். தனியா போனாலும் சரி, யார் கூட போனாலும் சரி, கழுத்துல காலில் நிறைய காதலையாவது கலந்து கொண்டு அந்த கழுத்துல செலவங்க அப்படியே மேல போட்டு வருவாங்க. ட்ரெயின் எல்லாம்
4: கண்டிப்பா தவிர்க்கணும்.
5: அதான் கட்டாயம் தவிர்க்கணும்.

0: அழகபுரம் ட்ரெயின்ல ஏறுன உடனே நம்ம எப்படியாவது இப்ப நாங்க வள்ளியூர்ல இருந்து ஏறுவோம், நார்வேல இருந்து கன்னியாகுமரி இருந்து யாராவது நிச்சயத்தை எடுத்துட்டா இங்க வரணும் திருமணம் கிடக்குன்னு அவங்கள்ட்ட அப்படி திரற முறைச்சிக்கிட்டே போய் பேசக்கூடாது. நம்ம யாருமா நம்ம சீட்டு நம்ம சிரிச்சு நமக்கு நம்பர் சீட் நம்பர் 25 நம்ம எனக்கு 25 நம்பர் சீட்டு கணக்கு பண்ணுன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த காலி பண்ண போறாங்க.
1: கண்டிப்பா
0: நம்ம போகும்போதே அப்படி திரறா வச்சுட்டே போக கூடாது, நம்ம இடத்த நம்ம சேர்த்தியா உட்கார்ந்துக்கிட்டோம். தனியா போனா நமக்கு
1: அதுதான் முக்கியம். சரி, நான் உங்கள்ட்ட ஒரே கேள்வி கேள்வி. இப்போ நமக்கு வந்து ஒரு நீங்க தனியா நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த தனியா போற நேரத்துல வந்து நமக்கு ஒரு தெரியாம ஒரு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிப்பீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க?
0: முதல்ல நமக்கு எல்லாமே சொல்லி தந்துருக்காங்கல்ல, ட்ரெயின் 139 போனது நீங்க அறிவிங்க, எங்க இருந்தா நமக்கு சேர்த்தியா பாதுகாப்பு.
1: சூப்பர், போட்டாச்சு, ஒரே போடு முடிஞ்சது. அடுத்து அதான் பயப்படக்கூடாது இல்ல, முதல்ல வந்து தைரியமா நீங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையா இருக்கணும், தைரியமா இருக்கணும்.
0: தைரியத்தோடதான் முதல்ல பயணமே புறப்படணும், தைரியம் இல்லைன்னா அந்த பயணம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் இது இருந்தா சின்ன குழந்தைகள் தான் அந்த மூலமா நம்ம பேச்சுவார்த்தை பேசலாம். சின்ன குழந்தைகள்ட்ட பேசினா அவங்க அம்மா மாதிரி பேசுவாங்க, இப்படி பேச்ச வளர்த்துக்கணும். நம்ம எங்க இறங்கணும், அவங்க எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். நான்லாம் அப்படி தனியா வந்து அப்படி நீங்க எங்க இறங்கணுமா அப்படின்னு
1: கேட்பேன்.
0: நாங்க வள்ளியூர்ல இறங்கணும், நாங்க திருநெல்வேலி இறங்கணும்,
1: ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம ஒருவேளை ஏதாவது ஒண்ணுனா கூட அவங்க
0: ஒரு தூங்கிட்டா அவங்க எழுப்பிடுவாங்க, அவங்களும் சொல்லிடுவாங்க நீங்க இறங்கும்போது எங்களை எழுப்புங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அல்லது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக தான் வருவாங்க, இங்க இருந்து பெரும்பாலும் போறது.
1: சரி சரி,
0: அதே மாதிரி அங்க இருந்து அவங்க தான் வருவாங்க, நம்ம ஆட்கள் தான் வரும்.
1: என்ன பண்றோமோ அத வந்து வீட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்.
0: பிக்கப் பண்ண இப்ப என் பையன் சென்னையில வந்தா மாம்பழத்துல இறங்கன்னா இறங்கி அதே இடத்துல உட்கார்ந்துட்டு அதுல பக்கத்துல எந்த போர்டு போட்டிருக்கு அதை
1: சொல்லிடுவேன்,
0: இந்த கடை இருக்குப்பா இந்த
1: அப்படின்னு
0: சொன்னா கரெக்டா கொஞ்சம் முன்ன பின்ன வரதுனா எந்த டிராபிக் அங்க இருக்குன்னா சுட்டு நேரம் வர முடியாது, அப்ப அதுலயே இருந்துக்கோங்கம்மா அப்படிமா அதுலயே
1: உட்கார்ந்துருவேன்.
0: போது எல்லாரும் வருவாங்க, ஜலக்கேஜெல்லாம் தூக்கம் வேண்டு அதுலயே உட்கார்ந்து அது பையனும் வந்துடுவான். நான் இறந்தப்படின்னு சொல்லிடுவேன், அந்த இடத்துலதான் நான் இருக்கேன்
2: கிளம்புறோம் அப்படின்னு நம்மளுடைய குறிப்புகள் உள்ள இது எல்லாமே முத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கணும் மேடம். எப்பவுமே அதுல ரெண்டா எடுத்து லேமினேஷன் பண்ணி ஒண்ணு வீட்லயே வச்சுட்டு ஒண்ணு நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும்.
1: கண்டிப்பா அது எல்லாமே டிக்கெட்ல அது எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும், நம்ம ஹேண்ட் காப்பியா ஒண்ணு வச்சிருக்கணும், போன்லயே நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும்,
2: நம்ம வச்சுக்கணும் மேடம், போன்லயே வச்சுக்கணும். அதே மாதிரி ஜிபே போன் பேலயும் பணம் இருக்கணும்,
1: கையிலயும் கேஷ் இருக்கணும், கண்டிப்பா
2: கையிலயும் கண்டிப்பா கேஷ் இருக்கணும் மேடம். அப்புறம் வந்து கண்டிப்பா தங்க நகைகள் அணிய கூடாது,
1: ஏன்னா
2: இதுவெல்லாம் என்னுடைய பாடம் மேடம். நாங்க மும்பை போகும்போது
1: இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல.
2: ஆமா மேடம், ஒரு கவரிங் கூட நம்ம போட முடியாது மேடம், அவங்களுக்கு தெரியாது அது கவரிங்கா என்னன்னு
1: தெரியாது, ஆனா அவங்களுக்கு அது ஒரு நகையா தெரியும், அவங்க அப்படியே இது பண்ணிருவாங்க. ஓகேமா, ரொம்ப அழகா
2: இருப்பாங்க. அதனால மோஸ்டா நம்ம தனியா போறோம்னா தங்க நகையே வேண்டாம், அதெல்லாம் வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்
1: நன்றி.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: நேரம் பிற்பகல் 1:43 ஆகியாச்சு. இன்னைக்கு நாம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா, தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதுதான் தலைப்பு. ஸோ இந்த தலைப்புல நாம வந்து தோழிகள்லாம் ரொம்ப அழகா கலந்துகிட்டு அவங்களோட டிப்ஸ் எல்லாம் சூப்பரா சொன்னாங்க. நானும் உங்களுக்காக சில டிப்ஸ் சொல்றேன். எங்க

போறோம், எங்க தங்க போறோம், எப்ப ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுற தகவல்களை கண்டிப்பா நம்பிக்கையுள்ள ஒருவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் கிளம்பணும். அதே மாதிரி டிராவல் பண்றப்ப அப்பப்ப நான் இங்க வந்துட்டேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தா நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அக்கமடேஷன் தேர்வு செய்யறப்ப லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட் வசதியை பார்த்து நம்ம வந்து தங்க போற இடத்த தேர்வு செய்யணும். ஐடி, டிக்கெட்டு, புக்கிங் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம கையில ஒரு காப்பி வச்சிருந்தாலும், நம்மளுடைய ஃபோன்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பேக் மிஸ் ஆனாலும் நம்ம இந்த ஃபோனில் வச்சு காப்பி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் மிஸ் ஆச்சுன்னா நம்ம பேக்ல உள்ள காப்பி வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி கார், ஆட்டோ அப்படிங்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார் வெஹிக்கிள் நம்பரை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தெரியாத இடத்துல இரவு நேரத்தில் ரொம்ப தனியாக செல்றத நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்து எப்போதுமே கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். முழு பணத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்காம ஹேண்ட் கேஷ் கொஞ்சமாக, அப்புறம் டிஜிட்டலாக கேஷ் வச்சுருக்கணும். அதே மாதிரி கார்ட்லேயும் வச்சுருக்கணும். முக்கியமாக எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபோனில் சார்ஜ் போட்டு பவர் பேங்க்கையும் வச்சுருக்கணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் கலந்துட்டு அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணாங்க. ஸோ அனைத்து தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரிக் கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300-க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600-க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்படவுள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும்

0: பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் என் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் தங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனி தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கலாகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப் பெற வரும் 19 தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109th பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி, சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் தமிழக

0: அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ₹3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உப பொருட்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:56. நேயர்கள், இப்பொழுது கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானின் இசையில் விவேகாவின் வரிகளில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: 4,301, while Nifty added 106 points to 23,225 when reports last came in. And before we end the bulletin, the headlines once again. Finance Minister Nirmala Sitharaman calls for mature tax policy debate, keeping national interest first. India lodges strong protest with Pakistan over unacceptable conduct of Pakistani naval units leading to naval collision in international waters. India Electric Mobility Index 2025 announced by Niti Aayog, Delhi emerges top performer in adopting electric mobility, followed by Maharashtra and Karnataka. Saudi Arabia says it intercepted Houthi drone near Makkah. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: வாழ்க்கை எனும் பயணத்தில் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியையும் வசந்தமாக்குகிறது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 2:15. ஒரு காதலை சொல்ல 1000 வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு அழகான பாடல் வரி போதும். அந்த ஒரு வரிக்குள் காதலையும் சொல்லி, காத்திருப்பையும் சொல்லி, கனவையும் சொல்லி, கண்ணீரை கூட சொல்ல வைக்கிறார் கவிஞர் தாமரை. தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஆண் கவிஞர்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு போட்டியாக ஒரு தமிழ் பெண் கவிஞர் தாமரை அவர்களுடைய பாட்டை தான் இன்னைக்கு திரை இசையில நாம கேட்டு ரசிக்க போறோம். தாமரையின் வார்த்தைகள் பேச அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்த இசையின் மெட்டுக்களைத்தான் இன்றைய திரை இசை நமக்கு அள்ளித்தரப்போகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக எஸ்ஏ ராஜ்குமாரின் இசையில் பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: நேரம் பிற்பகல் 2:21 ஆகியாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இன்றைய திரை இசையில் கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய பாடல்களைத்தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படம் தெனாலி. இந்த தெனாலியில் இலங்கை தமிழ் அதிகமாக வரும். ஸோ அந்த தமிழை யூஸ் பண்ணி கவிஞர் அவர்கள் சூப்பராக ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கமல், கே.எஸ். சித்ரா மற்றும் கிளின்டன் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:29 ஆகியாச்சு. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிஞர் தாமரை அவர்களின் பாடல்கள்.

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்கள். அமுது சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தகர் கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 2:35 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். திரை இசையில கவிஞர் தாமரை எழுதி பாடல்களைத்தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இனி வித்யாசாகரின் இசையில் பல்ராம் சாதனா சர்க்கம் ரன் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நேர்களை, இன்று இரவு 8:30 திரைக்களஞ்சியம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் கீழப்புத்தேரி என் கங்காதேவி தொகுத்தனுப்பிய திரைப்பட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் கேளுங்க. அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:40. மனமயக்கும் கானங்களை செவி குளிர கேட்டுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் இனி வித்யாசாகரின் இசையில் சாதனா சர்க்கம், ஹரிஹரன் அன்பு திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம். நேரம் பிற்பகல் 2:47 ஆக போது நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில இன்னைக்கு கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கல்யாணம் வீடு வந்தாலே இந்த பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு சூப்பரான சாங் கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் சித்ரா சாமி திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: ஏய் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் குரல் மூலம் பதிவு செய்து கேட்க வேண்டுமா? இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 இன்று இரவு 10 மணிக்கு நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து வருவது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.5-36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர், உளிப்பெண்டா, ஆண்டியப்பன்

நூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி, போகனப்பள்ளி, ஓசூர், நல்லூர், கொட்டாமிட்டா, ஒடுகத்தூர், ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர், தேன்கனிக்கோட்டை, ராசிபுரம், கிருஷ்ணகிரி, குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர், பேரையூர், நெடுங்கல், கரூர், புதுச்சத்திரம், எடப்பாடி, ஆம்பூர், மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தாவேக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது. உங்கள் குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 3:02. வணக்கம் குமரி நெஞ்சங்களே. புதன்கிழமை, அதுவும் பிற்பகல் 3 மணி அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது வெள்ளித்திரை நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய நபர், அவங்களோட குரலை கேட்டாலே மனசுல ஒரு அமைதி வரும், வசந்த காலம் வந்த மாதிரி இருக்கும். 90s கிட்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வரைக்கும் தன் தேன் போன்ற குரலால் கட்டி போட்ட நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சிங்கர் ஹரணி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு தேநீர் நேரம் வெள்ளித்திரையில நாம தெரிஞ்சுக்க போறோம்.

கருணி அவர்கள் 1979 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே, அதாவது 3 வயதுலேயே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கூலில் நடக்கக்கூடிய மியூசிக் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸும் வாங்கியிருக்காங்க. அப்படி அவங்க ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறப்ப இவங்க ஸ்கூலுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் வராரு. காம்படிஷனில் வின் பண்ண ஹரணியோட சேர்த்து இன்னும் 2 பேரையும் தன்னோட ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நான் ஃபிலிம் சாங் மற்றும் ஒரு ஃபிலிம் சாங்கை பாட சொல்லி

அதை சேவும் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி சேவ் பண்ண வச்ச அந்த வாய்ஸை 1995 இந்திரா மூவிக்காக யூஸ் படுத்திக்கிட்டாரு. ஒரு சின்ன பொண்ணு பாடுற மாதிரி சாங் இருக்கு, அதுக்காக ஹர்னியோட வாய்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட 14வது வயதில் அந்த பாடலை பாட வைக்கிறாரு. ஸோ அதுதான் ஹர்னி அவர்களுடைய திரையுலக என்ட்ரி பாயிண்ட்னே சொல்லலாம். அந்த பாட்டில் அவங்களுடைய குரல் வந்து கேட்டால் ரொம்ப ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு பாடினா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குரல் வந்து எல்லாரையுமே ரசிக்க வச்சுது. அந்த பாட்டை நாம் கேட்குறப்ப நாம் பகலில் ட்ராவல் பண்ணால் கூட நமக்கு இரவையும் நிலவையும் அப்படியே ஞாபகப்படுத்தக்கூடிய சாங் தான் அது. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம். இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஹரிணி பாடிய முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன்.

0: பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் பிற்பகல் 3:09 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். இன்னைக்கு வெள்ளித்திரையின் நாயகியாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாடகி ஹரிணி அவர்கள். 15 வயதில் பூத்த ஹரிணியின் இசை மொட்டு இன்னைக்கு வரைக்கும் வாடாம தேன் கொடுத்துட்டே இருக்கு. அவங்களோட வாய்ஸ்ல இருக்கும் மென்மை அவங்கள நேர்ல பாக்குறப்பவே தெரியும். ஏன் தெரியுமா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான பெண்ணா, எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஈஸியா பழகிடுவாங்களா, ரொம்ப சாஃப்டான பெண்மணி.

ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்களா, ரொம்ப சாஃப்டான பெண்மணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இவங்க பாடிய முதல் பாடலே அவ்வளவு மென்மை, அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக 1996 இந்தியன் ஃபிலிமில் அப்போவே ரொம்ப பெரிய அளவில் ஜொலிச்சு இருந்த இசை ஜாம்பவான் ஹரிஹரன் அவர்களோடு இணைந்து டெலிஃபோன் மணிப்போல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் சாங்கை பாடினாங்க. என்னதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் ஹரிஹரன் சாரோடு இணைஞ்சு இவங்க பாடின இந்த லவ் டூயட் சாங்கு வந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேர் கூட, அதாவது ஒரே பாட்டில் ரெண்டு மேல் சிங்கரோடு சேர்ந்து இவங்களும் பாடினாங்க. அது என்ன படம் அப்படின்னா ரட்சகனில் வந்து சோனியா சோனியா சாங். இந்த சோனியா சாங் வந்து உன்னி கிருஷ்ணனும் உதித் நாராயணனும் பாடியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வயசுலேயும் சரி அனுபவத்திலையும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய சிங்கர்ஸ். ஆனால் ஹரிணி வந்து அப்போ தான் சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வயதும் ரொம்ப ரொம்ப சின்ன வயது தான். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இவங்களும் சூப்பராக போட்டி போட்டு பாடினாங்க.

இப்படி இவங்க பாடின இந்த பாட்டும் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆச்சு. அடுத்து என்னடா இவங்க லவ் சாங்ஸ் மட்டும்தான் பாடுவாங்களா, இல்லை மித்த ஜேர்னல்ஸ்லையும் பாடுவாங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்காக இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்னொரு சாங் பாடியிருக்காங்க. அதாவது இந்த பாட்டு வந்து ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்டாலுமே எல்லாருக்குமே அப்படியே ஒரே ஒரு புல்லரிச்சு போகிற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாங் இருவர் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வருது. இந்த பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை வரிகள் வந்து வைரமுத்து, இதில் ஹரணியோட பாடியிருக்கிறவங்க வந்து ராஜகோபால். கேட்கலாமா பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இருவர்.

0: கேள்வி பதில் மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ரொமான்டிக் எனர்ஜி சாங் இப்போ நம்ம கேட்டோம். தேனி நேரத்தில் இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். அடுத்து ஹரிணி என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரம் பிற்பகல் 3:17 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனே நேரம் வெள்ளித்திரையில். அமைதியான நதியில இறங்குற மாதிரி மட்டும் இல்லாம வசந்த காலத்து காத்துல மிதக்கிற மாதிரியும் பாட முடியும்னு நிரூபிச்சவங்க தான் சிங்கர் ஹரிணி. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நாம வெள்ளித்திரையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வெறும் பாட்டை மட்டும் பாடாமல் அதுக்குள்ள ஒரு புது ஜீவனையும் சேர்த்து கொடுக்கறதான் ஹரிணி அவங்களுடைய வாய்ஸோடைய மேஜிக். 1995 திரையுலகில் அடியெடுத்து வைத்த ஹரிணி அவர்கள் 1997 நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடினதுக்காக அவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ தன்னோட 18வது வயசுலேயே இந்த அவார்டை அவங்க வாங்கிட்டாங்க. கர்நாடிக் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஃபில்ம் மெலோடியில் அதை மிக இயல்பாக பிளண்ட் செய்து அதை ரொம்ப அழகாக பாடியிருக்கிறது தான் ஹரிணியோட வாய்ஸோட மேஜிக். பர்சனலாக இவங்க பாடின நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அது எனக்கும் ரொம்பவே பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை இப்போ கேட்கலாம். பாடலுக்கு இசை தேவா, பாடலுக்கு வரிகள் வைரமுத்து.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:25. பண்பலை 101 நேர்கள் இணைந்திருப்பது தேனே நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகி சிங்கர் ஹரிணி அவர்கள். கர்நாடக இசையிலிருந்து திரை இசை வரை ஹரிணியின் பயணம் ஒரு அழகான மியூசிக்கல் ஜேர்னி. அந்த ஜேர்னியில இப்ப நாம அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா? ஒரு பாடகிக்கு நல்ல குரல் வளம் மட்டும் இருந்தால் போதுமா? கண்டிப்பா அது போதும் தான். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. குரல் இனிமையா இருந்தாலும் அந்த குரல் என்ன சொல்லணும் அப்படிங்கறத உணர்ந்து பாட தெரிஞ்சிருக்கணும். ஹரிணி சின்ன வயசுலேருந்தே ஒரு கிளாசிக்கல் சிங்கர். ஆனா திரைப்பட பாடல் உலகம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க ஒரு பாடலை சரியாக பாடுறது மட்டும் போதாது, காதல் பாடல்னா அந்த குரல்ல காதல் தெரியணும், சோக பாடல்னா அந்த வலி குரலில் கேட்கணும், குஷியான பாடல்னா குரலிலேயே ஒரு புன்னகை இருக்கணும், கலாட்டா பாடல்னா அதுக்கேற்ற பிளேஃபுல் எக்ஸ்பிரஷன் வாய்ஸ்ல இருக்கணும். இந்த வித்தியாசத்தை தன்னுடைய குரலில் கொண்டு வருவதற்காக ஹரிணி அவர்கள் லதா மங்கேஷ்கர் பாடிய ஒரு 200-300 பாடல்களை நிறைய கேட்டதா ஒரு பேட்டியில நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இது ஒரு பாடகி இன்னொரு பாடகியிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு அழகான பயணம். ஹரிணி அவர்கள் 2003 அடுத்ததா ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்ட் வாங்கினாங்க. அந்த பாடலை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். குரலில் இனிமையும் கிளாசிக்கலிஷ் கிரேஸும் அழகாக வெளிப்படும் பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்திபன் கனவு. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் கபிலன்.

சிகரெட் ஓகே வெக்கம் மீசை

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை.
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: முக்கடல் சங்கமிக்கும் குமரி மனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 3:34. பண்பலை 101 நேர்கள் இணைந்திருப்பது தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையில் சிங்கர் ஹரிணி அவர்களின் பாடல்கள் மற்றும் அவரை பற்றிய சில இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஒரு பாடலில் மென்மை, இன்னொரு பாடலில் குறும்பு, மற்றும் ஒரு பாடலில் காதல், இப்படி ஒரே குரலுக்குள் எத்தனை நிறங்கள், அதுதான் ஹரிணியினுடைய ஸ்பெஷல். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3500 பாடல்களை இப்போ வரைக்கும் நம்ம சிங்கர் ஹரிணி பாடியிருக்காங்க. நம்ம ஹரிணி என்னதான் ஒரு பாடகியாக இருந்தாலும் இவங்களுக்கு பிடித்த ரொம்ப பிடித்த பாடகி யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம சித்ரம்மா தானாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு சாங், அண்டர்ரேட்டட் லவ் சாங்ஸ் தான் கேட்க போகிறோம். காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பி. உன்னி

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
5: மெல்லிசையில் மட்டுமல்ல, அதிவேக பாட்டா இருந்தாலும் சரி, ஸ்வரத்தாளங்கள் பிசங்காம கேட்ட உடனே நம்மளை ஆட வைக்கிற சுறுசுறுப்பை தன்னோட குரல்ல கொண்டு வர்றதா ஹரிணி அவர்களின் கைவந்த கலை. இது தேனி நேரம் வெள்ளித்திரை. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 3:42. சிங்கர் ஹரிணியுடைய கணவரும் ஒரு சிங்கர் தான், அவர் பேரு திப்பு. இவங்களுக்கு 2002 திருமணம் நடைபெற்றது. இவங்களுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம். இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் வெறும் சிங்கர் மட்டும்தான், நான் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு மியூசிக் டைரக்டராக ஜொலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய பையன் தற்பொழுது ஜொலித்து கொண்டிருக்கும் இசை அமைப்பாளர் சாய் அபியங்கர் தான் இவர்களுடைய புதல்வன். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் வந்து சாய் ஸ்மிருதி. இவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான அடுத்த சாங் கேட்கலாம். 2010 வெளிவந்த ஒரு மென்மை நாஸ்டாலஜியா காதல், மூன்றையும் ஒரே குரலில் உணர வைக்கும் பாடல். எல்லோருடைய பிளேலிஸ்ட்லயும் கண்டிப்பா இந்த பாடல் இருக்கும். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதராசப்பட்டினம். பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ். இவங்களோட ஹரிணி அவர்களோடு சேர்ந்து பாடியிருக்கவங்க யாரு அப்படின்னா ஆண்ட்ரியா மற்றும் ரூப்குமார். பாடலை இப்ப கேட்கலாமா?

0: பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
0: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: பிற்பகல் 3:52 ஆக போது நேர்கள் இணைத்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகியாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க நம்ம சிங்கர் ஹரிணி. மெலடி பாடல்கள் மட்டுமல்ல, ஜாலியான சாங், பெப்பி சாங், கிளாசிக்கல் டச், எனர்ஜெட்டிக், சோல்ஃபுல், இப்படி எல்லா ஜேர்னல்ஸ்லேயும் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவங்க நம்ம ஹரிணி. கண்டிப்பாக இந்த 1 மணி நேரம் அவங்க பாடின பாடல்களை சொல்ல பத்தவே பத்தாது, ஏன்னா அவ்வளவு சூப்பர் ஹிட் சாங்ஸ் இவங்க பாடியிருக்காங்க. 1995 ஆரம்பித்த இவங்களுடைய திரைப்பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஹரணியோடைய குரல் இனிமையானது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இந்த இனிமை ஒரே மாதிரியான இனிமை கிடையாது. காதலுக்கு ஒரு இனிமை, சோகத்துக்கு ஒரு இனிமை, கலாட்டாவுக்கு ஒரு இனிமை, கொண்டாட்டத்துக்கு ஒரு இனிமை, அதுதான் இவங்களுடைய குரலுடைய அழகான ஒரு விஷயம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு சாங் கேட்கலாம். கண்ணதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரணி பாடிய பாடல்.

நேயர்களை, இன்று இரவு 8 மணிக்கு ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு 2026 சிறப்பு நிகழ்ச்சி சியர் ஃபார் பாரத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:58 ஆகியாச்சு. நம்மளுடைய தேனி நேரமும் நிறைவு பெறப்போகக்கூடிய நேரமும் வந்தாச்சு. 15 வயதில் நிலா காய்கிறது என்று தொடங்கிய அந்த குரல் இன்று பல தலைமுறைகளின் நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இசையின் அழகு. பாடல் பழையதாகலாம், ஆனால் அந்த பாடல் நமக்குள் ஏற்படுத்திய உணர்வு மட்டும் ஒருபோதும் பழையதாகாது. இன்று நாம் கேட்டு ரசித்தது தேனீர் நேரம் வெள்ளித்திரையில் சிங்கர் ஹரிணி அவர்களை பற்றித்தான். ஹரிணியின் குரலோடு இந்த 1 மணி நேரம் பயணித்த நம் வெள்ளித்திரை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தவேக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:03. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கடலுக்கும் துறைமுகங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது. உலகின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதைகளில் இந்தியா அமைந்துள்ளதால் இந்த கடல்சார் வளங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய முயற்சியாக உருவானதே சாகர்மாலா திட்டம். 2015 மார்ச் மாதம் மத்திய அமைச்சரவையால் சாகர்மாலா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகங்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் சரக்குகளை துறைமுகங்களுக்கு விரைவாகவும் திறமையாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் ஆகும். அப்படியானால் சாகர்மாலா என்றால் என்ன? எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் துறைமுகங்களை மட்டும் மேம்படுத்துவது அல்ல இந்த திட்டம். துறைமுகங்களை சுற்றியுள்ள சாலை, ரயில், தொழில், வர்த்தகம், நீர்வழிப்பாதைகள், கடலோர சமூகங்கள் என முழுமையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதுதான் சாகர்மாலாவின் அடிப்படை அணுகுமுறை. இந்த திட்டத்தின் கீழ் 5 முக்கிய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. துறைமுக நவீனமயமாக்கல், துறைமுக இணைப்பு, சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள், துறைமுகம் சார்ந்த தொழில்மயமாக்கல், கடலோர சமூக மேம்பாடு, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து என 5 முக்கிய செயல்பாடுகளை தூண்களாக கொண்டுள்ளது சாகர்மாலா திட்டம். இதை பற்றி சற்றே விரிவாக தெரிந்து கொள்வோமா? துறைமுக நவீனமயமாக்கல். நாட்டில் உள்ள துறைமுகங்களின் திறனை அதிகரிப்பது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, சரக்குகளை கையாளும் வேகத்தை மேம்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். துறைமுகங்கள் வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட்டால் கப்பல்கள் துறைமுகத்தில் காத்திருக்கும் நேரம் குறையும். இதன் மூலம்

0: மூலம் வர்த்தக செலவையும் குறைக்க முடியும். இரண்டாவதாக, துறைமுக இணைப்பு. ஒரு துறைமுகம் சிறப்பாக இயங்குவதற்கு துறைமுகத்திற்குள் மட்டும் நல்ல வசதிகள் இருந்தால் போதாது. துறைமுகத்திலிருந்து நாட்டின் உள்பகுதிகளுக்கு சரக்குகள் தடையின்றி செல்ல வேண்டும். இதற்காக சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை விரைவாக வெளியேற்றி உற்பத்தி மற்றும் நுகர்வு மையங்களுடன் இணைப்பதாகும். மூன்றாவதாக, துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல். துறைமுகங்களுக்கு அருகிலேயே தொழில்கள் மற்றும் தொழில் குழுமங்களை உருவாக்குவதன் மூலம் உற்பத்தி ஏற்றுமதி வேலை வாய்ப்பை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். துறைமுகத்திற்கு அருகில் தொழில் அமைந்தால் மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான போக்குவரத்து நேரமும் செலவும் குறையும். நான்காவதாக, கடலோர சமூக மேம்பாடு. சாகர்மாலா என்பது துறைமுகங்களையும் பெரிய கட்டமைப்புகளையும் மட்டுமே பற்றியது அல்ல. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மீனவர்கள் உள்ளிட்ட கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம். திறன் மேம்பாடு, மீன்பிடித்துறை சார்ந்த கட்டமைப்புகள், கடலோர சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெறுகின்றன. ஐந்தாவதாக, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துடன் இணைந்து சரக்குகளை கடல் மற்றும் ஆறுகள் வழியாகவும் அதிக அளவில் எடுத்துச் செல்வதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். பெரிய அளவிலான சரக்குகளை நீர் வழியாக எடுத்துச் செல்வது சில வழித்தடங்களில் செலவு குறைவாகவும் சாலை நெரிசலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாகர் மாலா திட்டம் துறைமுக வளர்ச்சிக்கான திட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு நீண்டகால தேசிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி நாம் கேட்கலாம்
2: ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். வழங்குபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: பூமியின் வளிமண்டலத்தில் நிலவும் ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வெளிப்படும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் ஒரு இயற்கையான கவசமாகும். இந்த மென்மையான வாயு அடுக்கு இல்லாவிட்டால் பூமியில் உயிர் வாழ்வதே சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட சில இரசாயனங்களால் இந்த ஓசோன் படலம் படிப்படியாக சிதைவடைந்து வருவது கண்டறியப்பட்டது. இந்த ஆபத்தான நிலைமையை உணர்ந்த சர்வதேச சமூகம் ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. இதனை நினைவில் கொண்டே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் நாள், அதாவது இன்று, ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆன ஒரு வாயு மூலக்கூறு ஆகும். இது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 15 முதல் 35 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் எனப்படும் வளிமண்டல பகுதியில் அடர்த்தியாக காணப்படுகிறது. இந்த வாயு அடுக்கு சூரியனிலிருந்து வரும் UVB மற்றும் UVC கதிர்களில் பெரும் பகுதியை உறிஞ்சி அவை பூமியின் மேற்பரப்பை அடையாமல் தடுக்கிறது. இயற்கையிலேயே ஓசோன் தொடர்ந்து உருவாகிறது மற்றும் சிதைவடைகிறது என்றாலும் இயற்கையான சமநிலை பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் மனித செயல்பாடுகளால் இச்சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஓசோன் படலம் சிதைவதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளலாம். குளிர்சாதன பெட்டிகள், ஏர் கண்டிஷனர்கள், ஏரோசால் ஸ்ப்ரேக்கள், நுரை உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயுக்கள் ஓசோன் சிதைவுக்கு முதன்மை காரணமாக இருந்தன. அடுத்து தீயணைப்பு சாதனங்களில் பயன்படுத்தப்பட்ட ஹேலான்கள் என்ற ரசாயன கூறுகளும் ஓசோனுக்கு தீங்கு விளைவித்தன. விவசாயத்திலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்பட்ட மித்தில் புரோமைடு மற்றும் கார்பன் டெட்ராக்ளோரைடு போன்ற வேதிப்பொருட்களும் ஓசோன் படலத்தை பாதித்தன. குளோரோஃப்ளோரோ கார்பன்களுக்கு மாற்றாக ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன்கள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் இவைகளும் ஓசோனுக்கு தீங்கு விளைவித்தன. இந்த வேதிப்பொருட்கள் வளிமண்டலத்தில் மேலெழுந்து சூரிய ஒளியின் தாக்கத்தால் சிதைந்து குளோரின் மற்றும் புரோமின் அணுக்களை வெளியிடுகின்றன. ஒரு குளோரின் அணு 1000க்கணக்கான

ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசோன் படல சிதைவினால் தோல் புற்றுநோய், கண்புரை போன்ற கண் நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் ஆகியவை அதிகரிக்கும். தாவரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விவசாய உற்பத்தி குறையும். கடலில் வாழும் சிறு உயிரினங்களான பிளாங்டான் அழிவதால் கடல் உணவுச் சங்கிலி முழுவதும் பாதிக்கப்படும். ஓசோன் சிதைவும் புவி வெப்பமடைதலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இரண்டும் சேர்ந்து சூழலியல் சமநிலையை குலைக்கின்றன. 1980களில் அண்டார்டிகாவின் மேலே ஓசோன் படலம் கடுமையாக குறைந்திருப்பது கண்டறியப்பட்டது. இது ஓசோன் ஓட்டை, ஓசோன் ஹோல் என அழைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச சமூகம் உடனடியாக செயலில் இறங்கியது. 1987 செப்டம்பர் மாதம் 16 நாள் கனடாவின்

0: 1987 செப்டம்பர் 16 கனடாவின் மான்ட்ரியல் நகரில் ஓசோன் படலத்தை சிதைக்கும் பொருட்கள் தொடர்பான மான்ட்ரியல் நெறிமுறை கையெழுத்திடப்பட்டது. இந்த வெற்றிகரமான ஒப்பந்தத்தின் நினைவாக 1994 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை செப்டம்பர் 16 ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினமாக அறிவித்தது. இந்தியா மான்ட்ரியல் நெறிமுறையின் ஒரு முக்கிய பங்குதாரராகும். இந்த சர்வதேச தினத்தின் மூலம் ஓசோன் படல பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துதல், மான்ட்ரியல் நெறிமுறையின் சாதனைகளை கொண்டாடுதல், ஓசோனை சேதப்படுத்தும் பொருட்களை படிப்படியாக நீக்குவதில் நாடுகளின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வலியுறுத்துதல், காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் பாதுகாப்பிற்கும் இடையிலான தொடர்பை எடுத்துரைத்தல், இளைய தலைமுறையினருக்கு சுற்றுச்சூழல் கல்வியை வழங்குதல் போன்ற நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஓசோன் படலத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தனிநபரும் CFC அற்ற குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களை பயன்படுத்தலாம். ஏரோசால் ஸ்ப்ரேக்களுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை தேர்வு செய்யலாம். வாகனங்களை முறையாக பராமரித்து மாசு உமிழ்வை குறைக்கலாம். மின்சார பயன்பாட்டை குறைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை பயன்படுத்தலாம். பழைய குளிர்சாதன பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தலாம். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இதன் மூலம் ஓசோன் படலத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தனிநபரும் பங்களிக்க முடியும்.
1: இதுவரை
2: ஓசோன் படல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம். வழங்கியவர் பொன்சந்திரன். இனி
1: தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைக்கான சர்வதேச தினம் 2023 G77 மாநாட்டின் முன்னெடுப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொதுசபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தற்சார்புக்கும் அறிவியலும் தொழில்நுட்பமே முதுகெலும்பாக உள்ளன. ஆனால் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான முதலீடுகளில் பெரும் பகுதி ஒரு சில வளர்ந்த நாடுகளிலேயே குவிந்துள்ளது. இதனால் சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, தூய குடிநீர் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொள்வதில் தெற்கு நாடுகள் கூடுதல் சிரமங்களை சந்திக்கின்றன. இந்த சமநிலையின்மையை உடைத்தெறிந்து தொழில்நுட்பத்தை வெறும் பயனாளியாக மட்டும் அடங்கிவிடாமல் தங்களுக்கான தீர்வுகளை தாங்களே உருவாக்கும் கண்டுபிடிப்பாளர்களாக வளரும் நாடுகள் உருவெடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முதன்மை செய்தி. குறிப்பாக இத்துறையில் இந்தியா இன்று உலகிற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. இந்தியா குறைந்த செலவில் விண்வெளி தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் மருந்து தயாரிப்பில் உலகிற்கு ஒரு முக்கிய முன் உதாரணமாக திகழ்கிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் கிராமப்புற மக்களுக்கும் வங்கி சேவை, கல்வி, மருத்துவ ஆலோசனை மற்றும் அரசு சேவைகள் எளிதாக கிடைக்கின்றன. நிலவின் தென் துருவத்தை எட்டிய சந்திராயன் 3 விண்கலம் மூலம் மிக குறைந்த செலவில் விண்வெளி ஆய்வை சாத்தியப்படுத்தி காட்டியது. உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புரட்சி செய்த UPI மற்றும் மலிவு விலை மருந்துகள் மூலம் குளோபல் சவுத் நாடுகளுக்கு இந்தியா முன்னுதாரணமாக திகழ்கிறது. புதுமை என்பது பெரிய கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு எளிய மற்றும் பயனுள்ள தீர்வுகளை உருவாக்குவதும் புதுமையே. நேயர்களே, கண்டுபிடிப்புகள் சில நாடுகளின் தனி உரிமை அல்ல, அது மனித குலம் முழுமைக்கும் பொதுவானதாகும். தொழில்நுட்பத்தை வாங்கும் நுகர்வோராக மட்டுமே இல்லாமல் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் படைப்பாளர்களாக வளரும் நாடுகள் கைகோர்ப்பதே இன்றைய நாளின் செய்தி. அறிவியலால் எல்லைகளை தாண்டுவோம், வளமான எதிர்காலத்தை இணைந்து படைப்போம். இதுவரை தெற்காசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரையை கேட்டீர்கள்.

இருக்கும் அமுத தொழில்கள் நாளும் சொல்லி தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 4:16. இப்பொழுது நாம் கேட்கலாம் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்களை.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசை. இனி நாம் கேட்கலாம் சக்கர கட்டிப்பட பாடல். பாடல் ஒலிக்கு பேரும் 4:25:40.

சக்கரக்கட்டி படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் மதுஸ்ரீ, இப்பாடலுக்கு இசை ரஹ்மான். நேர்களை துறை கேட்டது திரை இசை. இனி நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தாா்.

0: கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தாவேக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:03. காலச்சக்கர கடிகாரத்தை கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அதுவும் 60 துளிகளில். அதுதான் இந்நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் 60களில் சுழல்கிறது. முதன் முதலாக இதயத்தை திருடியவனுக்கு முழுவதுமாக திருட தெரியவில்லை. நகைப்பாக வருகிறது இந்த சுட்டி பெண்ணுக்கு. இரட்டை காளைகள் பூட்டிய மாட்டு வண்டியை லாபகமாக ஓட்டிக்கொண்டு காளைகளின் கழுத்து மணியும் குழம்புலியும் இணைந்து ஒலிக்க அதற்கேற்ப தலையசைத்து ஒயிலாக பாடிக்கொண்டு இயற்கையை ரசித்தபடியே ஒரு வண்டி ஓட்டம் காட்சியை உங்கள் மனக்கண் முன்னால் வந்தால் இப்பாடலுக்கு அது கூடுதல் கிரெடிட். ஒலிக்கும் குரல் எஸ் ஜானகி, இப்பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கேட்கலாம் பாடல், பாசம் பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முளைச்சரம் தொடர்கிறது. மகள்களை பெற்ற அப்பாக்கள் இன்றுமே ராஜாக்கள் தான். வயது முறந்தால் முதிர்ந்தாலும் தந்தையிடம் கொள்ளும் பாசமும் நேசமும் ஒரு நாளும் மாறாது. தன் பிள்ளையின் சிரிப்பில் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பெற்ற உள்ளம். தத்தி தத்தி மகள் எட்டு நடக்கும் நடை, மரகத மான்குட்டியின் அழகு, மகளுக்காக உயிரையும் தியாகமாக இழக்க துடிக்கும் தந்தை, தாய்க்கு மட்டும்தான் பாசமா, இதயத்தில் தாங்கும் தந்தையின் அன்பு அதைவிட உயர்வானது. எந்த பாடலின் படம்? எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் கேட்கலாம் கவரிமான் பட பாடல்.

சமயச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 75 சுழல்கிறது. தன் போக்கிலே கரை புரண்டு ஓடும் பாறை மரம் அத்தனையும் தழுவி தன் இயல்பில் சற்று மாறாமல் ஸ்படிகமாய் தெளிந்த நிகராய் ஓடும் நீரில் பார்த்தவுடன் நிச்சயம் கால் நனைக்குவாது மனதிற்கு தோன்றும் தானே? இளைய உள்ளங்கள் என்றால் சொல்லவே வேண்டாம், நிச்சயம் நீராட சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் தான் அது. இங்கே பின்னணி பாடகியின் வித்தியாசமான குரல், கூடவே கே.ஜே. யேசுதாசின் குரல், கே.வி. மகாதேவன் இசையில், நா. காமராசன் வரிகளில் கேட்கலாம் பல்லாண்டு வாழ்க பட பாடல். ஒலிக்கும் குரல் டி.கே. கலா, கே.ஜே. யேசுதாஸ்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்குத்தூண் மதுரை.
2: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணம்.

நேர்காணலுக்கு நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை சேச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:19. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது கனியின் பூங்குன்றனாரின் ஆத்மார்த்தமான வரிகள். கலையம்சம், பண்பாடு, அழகு, இதில் நாடென்ன, மொழி என்ன, அழகு என்றால் ஆராதிக்கத்தானே. வேற்று நாட்டவரின் கலை கலாச்சார பின்னணியில் ஒரு டூயட் பாடல் கேட்கலாம். மலேசிய வாசுதேவன் பி. சுஷிலா குரல்களில், இளையராஜாவின் இசையில் தாய் மூகாம்பிகை பட பாடலை

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

முல்லைச்சரத்தில் இனி கலைமகளில் கையில் இருக்கும் அந்த இசைக்கருவிக்குத்தான் எத்தனை ரசிகப்பட்டாளங்கள். அதன் நாதமும் உன் இனிய முகமும் ஒரு சேர என் சிந்தனையில் உதித்த கவிதையால் உன்னை நாளெல்லாம் பாடுவேன். ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம். இப்பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். பாடலின் படம் சங்கிலி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்புலை 101.

குமரி பண்பலை நோட்டோட நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். உயிர் வரை ஜில்லிடும் குளிர், பனிப்பழந்த பிரதேசம், வானில் இருக்கும் நிலவை விட்டு வைக்காமல் தோழி போல நினைத்து பாடும் நாயகன். இயற்கை அழகு அத்தனை விருந்த கண்களுக்கு. கூடவே கேட்கலாம் இந்த பாடலும் ரசனையாக. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா, குரல் வண்ணம் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி. பாடலின் பணம் கைராசிக்காரன்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான்.

0: புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்களிருக்கும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:37. ஒருவர் இரண்டு பேருக்கு சேவகம் செய்ய முடியுமா? சாத்தியமா? அது கண்டதும் காதல் என்று மனம் போன போக்கில் வாழும்போது முதலில் உற்சாகமாகத்தான் இருக்கும். பிறகு தெரியும் குத்துவது ரோஜாவின் இதழ்களா இல்லை முட்களா. கே ஜி ஏசுதாஸ் குரலில், இளையராஜாவின் இசையில், மு மேத்தாவின் வரிகளில் கேட்கலாம் இந்த பாடல். ரெட்டைவால் குருவி.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

நேர்காணிதற்கு நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். தொட்டதெல்லாம் தோற்றுவிடும் என்ற எண்ணம் மறைந்து தொட்டதெல்லாம் துலங்கும் உன் துணை இருந்தால் என்று என்னை நம்ப வைத்தவள் நீ. வெற்றி கனியை நான் எட்டிப்பிடிக்க உன் பார்வை ஒன்றே போதும். அந்த இரு விழிகளுக்குள் என்ன மாயமோ மந்திரமோ புரியவில்லை எனக்கு. ஒலிக்கும் குரல்கள் தேவன், கிளிண்டன் டாமினிக். இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து. பாடலின் படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

இந்த உலகில் எல்லாமே மாயை, நான் நீ மட்டும் நிஜம். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த கீர்த்தனை எல்லாம் காதலில் ரொம்பவே சாதாரணம். குழுவாக நின்று கூட்டமாக கைத்தட்டி உற்சாகமாக ஆடிப்பாடும் பாடல் இது. கதைகள் கருத்து சொல்கிறதோ இல்லையோ, படம் நகைச்சுவையின் உச்சகட்டம். கேட்கலாம். பஞ்சதந்திரம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் ஷாலினி பாடிய இந்த பாடல். இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை தேவா.

முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் அண்மையில் சுழல்கிறது. நிஜத்தை மட்டும் பேசும் பாசங்கள் பந்தங்கள் கிடைப்பது மிக அரிது. தாய்மொழி விழிமூடி துளி கொண்டாலும் சற்றும் பிசிராமல் உச்சரிப்பில் வரும். அதுபோலவே தாய்மொண்ணும் நம் தொப்புள் கொடி உறவுதான். கவிதையாய் ஒரு குடும்ப உறவு, கூடவே நாட்டுப்பற்றும் கலந்த வாழ்க்கை. உயிர் இந்த மண்ணுக்கு என்று தெரிந்த பின்னும் வானவில் போல வண்ணச்சிதறலால் சில சந்தோஷ உறவுகள் இவர்கள் வாழ்வில். நகுல் அபியங்கர், ரம்யா பட் குரல்களில், ஜி வி பிரகாஷ் இசையில், விவேக் வரிகளில் கேட்கலாம் அமரன் பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரைசி சரம் முல்லைச்சரத்தில் உங்களுக்காக பாடலை தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நல நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை கேட்கும்
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்று ஒளிபரப்பாகும் நமது நல்ல நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 வலிசை, 6:40 திரை இசை, இன்றிரவு 7:00 என்னை சேனம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.

7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நட்டாலும் பி மேபல் சீனியர் அவர்கள். அமுது சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு ஜப்பான் நாட்டில் நடைபெற உள்ள ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு 2026 சிறப்பு நிகழ்ச்சி சியர் ஃபார் பாரத். இன்றிரவு 8:30 சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அதாவது NIOA இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாள் முன்னிட்டு ஆற்றும் உரை. படைப்பு சென்னை வானொலி. அதனைத் தொடர்ந்து திரைக்களஞ்சியம். 9:15 செய்தி சுடர். 9:30 பன்னிசை. TR நாராயண ஒதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை. விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நீங்கள்.

மீண்டும் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலாமி சந்திரகாந்தம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இருந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார்மஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞான சம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். 7:50 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகளின் ஏற்பட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:02 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குபவர் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி இது. 8:35 த்ரீ இன் ஒன், தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி ஒளி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலியுடன் பிலிம் சாங்ஸ். 12:00 நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: The government has declared Pakistan-based Shahzad Bhatti Network as a terrorist organization under the Unlawful Activities Prevention Act. The terrorist group is involved in smuggling of arms, explosives and narcotics across borders, apart from inciting youth and petty criminals into terrorism. The Union Home Ministry has issued a gazette notification in this regard. The ministry said the decision was taken in keeping with Prime Minister Narendra Modi's vision of adopting a zero-tolerance approach towards terrorism. India has expressed deep concern at the drone attack near Makkah in Saudi Arabia. Responding to media queries regarding the drone attack, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the incident near Makkah is particularly concerning given the special significance of the city to Muslims across the world. The spokesperson further said India expresses hope for the early restoration of peace and stability in the region. The External Affairs Ministry today summoned the charge d'affaires of the High Commission of Pakistan in New Delhi and lodged a strong protest over the unacceptable conduct of Pakistani naval units at sea, which led to a collision with a unit of the Indian Navy. In a statement, the ministry said while the incident which took place in international waters did not cause any major damage, the conduct was in direct contravention of the agreement between India and Pakistan on advance notice on military exercises, maneuvers and troop movements of April 1991. A special court of the National Investigation Agency at Jagdalpur in Chhattisgarh today sentenced all 10 convicts to death in the 2013 Jhiram Valley Maoist attack case. The convicts have been given 30 days to appeal against the verdict in the High Court. The attack took place on the 25th of May 2013 in Jhiram Valley in Bastar district, killing 27 people, including several senior Congress leaders, and injuring 35 others. Veteran actor Anant Nag will be presented with the prestigious Dada Saheb Phalke Award 2024 for his contribution to Indian cinema and an illustrious cinematic journey that has inspired generations. The Ministry of Information and Broadcasting announced this today. The award will be presented at the 72nd National Film Award Ceremony on the 22nd of this month in Kevadia, Gujarat. Prime Minister Narendra Modi has congratulated legendary actor Anant Nag on being conferred the Dada Saheb Phalke Award. In a social media post, the Prime Minister said Mr. Nag's effortless performances, remarkable versatility and brilliance have left a very strong mark on Indian cinema that for several decades. The Prime Minister said this is indeed a richly deserved honour for a truly distinguished artist. Benchmark domestic equity indices ended over 0.4% higher today. The Sensex gained 333 points to close at 74,336. An e-auction of mementos and gifts received by Prime Minister Narendra Modi will commence from tomorrow. Addressing media in New Delhi, Minister of Culture and Tourism Gajendra Singh Shekhawat said around 1,500 items have been kept for auction this year. And with that, we end this news bulletin.
1: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளின் குறைதீர்க்கும் முகாம் பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் தலைமையில் நாளை வியாழக்கிழமை காலை 10:30 பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் அலுவலக கூட்டத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் வட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலை பொதுவு தேர்வு HSE மற்றும் இடைநிலை பொதுத் தேர்வு SSLC எழுதிய தனி தேர்வர்களின் கவனத்திற்கு August 2021, September 2021 மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் May 2022 பொதுத் தேர்வு, August 2022 மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் September 2021 இடைநிலை துணைத் தேர்வு மற்றும் May 2022 பொதுத் தேர்வு, August 2022 இடைநிலை துணைத் தேர்வு வரையிலான அனைத்து பருவங்களுக்குரிய தனித் தேர்வர்களால் கோரப்படாத

அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை 1/8/2025 அன்று முதல் இந்த செய்திக்குறிப்பு சொல்லப்படும் நாளிலிருந்து 90 நாட்களில் தேர்வு எழுதி நுழைவுச் சீட்டுடன் நாகர்கோவில் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தவறினால் தேர்வுக்குரிய மதிப்பெண் சான்றிதழ்களை விதிமுறைகளின்படி அழிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இறுதி வாய்ப்பாக இந்நாள் வரை அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் பெறாத தேர்வர்கள் 15/9/2026 முதல் 18/9/2026 வரையுள்ள நாட்களில் நுழைவு சீட்டுடன் இந்த அலுவலகத்தினை அணுகி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் நடைபெறும் TNPSC

நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் நடைபெறும் TNPSC, SSC, RRB பேங்கிங் தேர்வு பயிற்சிகளுக்கு பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக மதிப்பூதியம் ஒரு மணி நேரத்திற்கு 800 ரூபாய் வழங்கப்படும். முன் அனுபவம் உள்ளவர்கள், போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் விண்ணப்பிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் சுய விபர படிவத்தை செப்டம்பர் 18 ஸ்டடி சர்க்கிள் நாகர்கோவில் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேரா யுவ பாரத் சார்பில் வீக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் VBYLD 2027 என்ற தேசிய அளவிலான இளைஞர் ஈடுபாடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதும் அவர்களின் புதிய சிந்தனைகள், கருத்துக்கள் மற்றும் திறமைகளை தேச கட்டமைப்பில் பயன்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் முதல்கட்டமாக வீக்ஷித் பாரத் வினாடி வினா ஆன்லைன் முறையில் 17/8/2026 முதல் 30/9/2026 வரை மை பாரத் இணையதளம் மூலம் நடைபெறுகிறது. 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்க தகுதியுடையவர்கள். வினாடி வினாவை தொடர்ந்து கட்டுரை எழுதுதல் உள்ளிட்ட மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெற உள்ளன. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓவியம், நாட்டுப்புற நடனம், நாட்டுப்புற பாடல், பேச்சுப் போட்டி மற்றும் கவிதை எழுதுதல் உள்ளிட்ட கலாச்சார போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள், கல்வித்துறை மற்றும் தொடர்புடைய துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தகுதியுடைய இளைஞர்களிடையே பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகபட்ச இளைஞர் பங்கேற்பை உறுதி செய்யப்படுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்கள் அனைவரும் இந்த தேசிய அளவிலான வாய்ப்பை பயன்படுத்தி தங்களது அறிவு, திறமை, படைப்பாற்றல் மற்றும் புதிய சிந்தனைகளை வீக்ஷித் பாரத் உருவாக்கும் முயற்சியில் பங்களிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள IIT, IIM, IIT, NIT மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு பயிலும் குடும்ப ஆண்டு வருமானம் 2,00,000 மிகாமல் உள்ள BC, MBC, DNC மாணவர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் 2,00,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். விண்ணப்பம் பெற பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பு நல இயக்ககம் சென்னை 5 மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான நல அலுவலகம். இதற்கான இணையதளம் www.bcw.tn.gov.in. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் போனோஃபைட் சர்டிபிகேட் உடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும். ரினியூவல் விண்ணப்பங்கள் 31/10/2026 ஃப்ரெஷ் 31/11/2026 விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதிகள் 15/1/2027 அனுப்பப்பட வேண்டும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்து சாப்பிடுற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேண்டாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.
2: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
3: பரட்டி பரட்டி பரட்டி பரட்டி அடிச்சு புடிச்சு வாமா.
2: ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது.
4: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:55 உங்கள் குமரி பண்பலை 101
5: மறக்காம கேளுங்க.

0: சோலை தென்றலாய்
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
7: கண்டிப்பா.
6: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
7: அதுவும் பண்ணலாம்.
6: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
7: அதுவும் தான் பிரதர்.
6: அப்போ IPO ரெக்வஸ்ட்?
7: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
8: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
9: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
10: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
9: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
10: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
12: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
12: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
14: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
12: செல்
14: 7305365016.
15: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
16: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
15: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
16: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
17: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
18: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
17: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
19: இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.
1: கந்தனை எண்ணி என தொடங்கும் பாடலை பாடுவோர் RG சீதா, ஜி உஷா. இசை ஷியாமலா சுவாமி. பாடலை இயற்றியவர் நெல்லை பூ கணபதி.

கண்தானம் என தொடங்கும் கே எஸ் சந்திரசேகர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் டி ஜெயலட்சுமி. பாடலை பாடியவர் ஏ எல் ராகவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த காவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம்

0: இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது.

0: மக்களிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்தி கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜங் டேயாங் கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000-லிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இந்நேரம் முதல் 7 மணி வரை நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்குத்தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம் எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870.
2: நேர்களுக்கு நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரைசை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:52. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் நளா தமயந்தி படப்பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
2: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி எஃப்எம் 101 ல சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.
5: ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட,
6: பரட்டு பரட்டு பரட்டு பரட்டு அடிச்சு புடிச்சு வாமா.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை.
8: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேண்டாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
2: இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம்.
3: நேரம் 7:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்று கிடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
4: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட கம்பெனியினர் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் பேசிய அமைச்சர், தமிழக அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை கிடைப்பது மட்டுமே வெற்றி அல்ல, கிடைக்கும் வேலையை இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல திறன்பட பணியாற்றி புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதே வெற்றி என்றார். மேலும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட 1000 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட கீழாந்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் நேரடியாக வரக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் முகாமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய முகாமில் மொத்தம் 416 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 328 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 88 மனுக்கள் மீது 1 விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், குடும்ப மின்னணு அட்டை, வீட்டுமனைப்பட்டா, தாட்கோ கூட்டுறவுத்துறை என தேர்வு செய்யப்பட்ட 328 பயனாளிகளுக்கு 4,94,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வழங்கினார். ராணிப்பேட்டை நகராட்சி மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஆகிய 2 இடங்களில் நகர

நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக அம்மூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மலர் செடிகள் நடும் பணியை பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மலர் செடிகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை சந்தை பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைத்தறி அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உத்தரவாத திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு தறி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டம்

0: ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு 90% மானியத்தில் நவீன கைத்தறி உபகரணங்கள் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவு தொழில் என்பது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட முக்கியமான தொழில் என தெரிவித்தார். மேலும் திமிரி வட்டத்தை வளர்ச்சி வட்டமாக மாற்றும் நோக்கில் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும், வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்தி உற்பத்தி திறன், நெசவு பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து துணை நிற்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சோளிங்கர் நகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசின் தூய்மையை பாதுகாக்கவும், குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சோளிங்கர் பேருந்து நிலைய வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டது. இதில் மகும் குப்பை, மகாத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கமாக வரையப்பட்டு வருகிறது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும், இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான உச்சவரம்பை 15,000 to 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாயிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும், இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை

டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இதுதொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார்.
கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே

0: அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்,
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்,

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903050505.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில்.

நுழைவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 4 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்னையில் 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல்நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார்கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில் 30 சென்டிமீட்டர் அகலம் 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அதாவது 5 அடி அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவகாலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். நெல்லில் மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மிளகில் மழை கிடைத்தவுடன் எல்லா கொடிகளுக்கும் 0.2% காப்பராக்சிக்ளோரைட் கரைசலை 5 முதல் 10 லிட்டர் நீரில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல் உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும் தோட்டக்கலை பயிர்களுக்கு. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடுறே, நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம், நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இதில் மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: பயிருக்கு நோய் வருமுன் தடுப்பதே சிறந்த பயிர் பாதுகாப்பு. அதேபோல் விதை நிறுத்தி செய்வதன் மூலம் ஆரம்ப கட்ட நோய் தாக்குதலை குறைக்கலாம். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை குறைக்க செய்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: ஆமா, வேளாண்மை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
5: 10-20 வருஷத்துக்கு மேல.
4: கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து வேளாண்மையில வந்து அனுபவங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
5: வாழை, இந்த காய்கறிகள், ஆடு மாடு, அப்படி
4: ஒரு கூட்டு பண்ணை
5: மாதிரி.
4: இப்ப எப்படி உங்களுக்கு இந்த விவசாயத்துல வந்து உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு சொல்லலாம்?
5: அப்படின்னு சொன்னா, எங்க பெற்றோர் வந்து, அப்பா வந்து இயற்கை விவசாயி, அவங்களுக்கு நிறைய நிலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ அதில் அவங்க செய்யறத பார்த்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே அதை பார்த்து ஈடுபாடு உண்டு. அதன் பிறகு அதே இதை கண்டினியூ பண்ணி இப்போமும் அதே ஆர்வத்தில் பண்ணிட்டு இருக்கேன்.
4: இப்போ உங்கள் அப்பா வந்து விவசாயத்துலேருந்து ஆர்வம் காட்டினாங்க, அதே ஆர்வத்தை வந்து நீங்களே இப்போ எடுத்து
5: பண்ணிட்டு இருக்கீங்க.
4: இப்போ உங்கள் அப்பா அம்மா காலத்துலன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயத்தில் வந்து அதிக அளவில் ஆர்வம் கொண்டாங்க?
5: அப்பா வந்து முக்கியமாக வந்து வயல் எல்லாம் எங்களுக்கு இருந்தது, வயல். பின்ன மற்ற மாதிரி நிறைய சொத்துக்கள் இருந்ததுனால வாழை, காய்கறிகள், கிழங்கு வகைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க.
4: நெல் பயிரெல்லாம் வந்து சாகுபடி செய்த அனுபவங்கள்?
5: ஆமாம், சொந்தமாக இயற்கை தான், எல்லாமே இயற்கை. மாடெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை வச்சு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க.
4: இப்போ உங்கள் அப்பா அம்மா காலத்துலன்னு பார்க்கும்போது நெல் சாகுபடி செய்த அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நெல் சாகுபடி வந்து உங்கள் பகுதியில் இருக்கா?
5: இப்போ குறவு தான், நிறைய குறவு. இப்போ அதை அழித்து தென்னை வச்சுட்டாங்க.
4: நீண்ட கால பயிர்கள் சாகுபடி. இப்போ நீங்கள் என்ன மாதிரி பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
5: நான் என்ன தோட்டத்தில் வந்து எனக்கு தேவையான எல்லா காய்களையும் உண்டு. இப்போ வந்து நெய் கொம்பில் ஒரு 10 சென்டில் மொத்தமாக அப்படியே இருக்குது. நிறைய காய்கள், 100க்கு மேலே காய்கள் இருக்குது. வாழை, வாழையில் பல வெரைட்டி வச்சுருக்கேன். பின்ன கத்திரிக்காய், அவ்வளோ வெண்டை, அப்படி பின்ன பழச்செடிகள் எல்லாம்.

0: வச்சிருக்கேன்.
1: சரி, இந்த மாதிரி காய்கறி விதைகளாகட்டும் நீங்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து விவசாயிகள்ட்டருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறதா, இல்லை வந்து நீங்கள் கடைகள்லேருந்து விவசாயிகள் விற்பனை செய்வாங்க அவங்கள்ட்ட அந்த விதைகளை வாங்கி நீங்கள் நடுவது தானே?
0: முதல்ல வந்து கடையிலேருந்து வாங்குவோம், பிறகு நம்ம வீடுகளை நடுவதை வச்சு அதுலேருந்து நல்ல தரமான விதைகளை எடுத்து அதை செட் பண்ணி வச்சிருவோம்.
1: இப்போ தரமான விதைகள் தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கத்திரிக்காய் தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது, அந்த கத்திரிக்காயிலிருந்து அந்த விதைகள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க? அந்த காய்கள் வந்து பழுத்து முதிர்ச்சி அடைந்த பிறகு எடுக்கிறீங்களா, இல்லை விளைச்சலான பிறகு நீங்கள் எடுக்கிறதானா?
0: காய்கள் வந்து விதைக்கு எடுக்கணும்னு சொன்னால் நல்ல தரமான விதைகளை தான் எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த காய்கள் வந்து செடியில் நிற்கும் போதே பழுக்கும், பழுத்ததை எடுத்து நம்ம அதை சரியான பக்குவத்துக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் அது தரமான விதைகளாக இருக்கும்.
1: இப்போ அந்த விதைக்காக அந்த காய்களை நீங்கள் விடணும்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் இருக்கிற அந்த காய்களை விடுறதில்ல, இடைப்பட்ட காலங்கள் வருகிற அந்த காய்களை விட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுனா,
0: முதல் காய்களை எடுத்துட்டு ரெண்டாவது வரதை எடுத்து அது காய் நல்லா முற்றும், முற்றது நல்லா பழுத்த கலரில் வரும், அதை எடுத்தால் தான் நல்ல ஒரு விதை கூட கெட்ட விதையாக இருக்காது, நல்ல விதையாக இருக்கும்.
1: சரி, அந்த மாதிரி விதைகள் எடுத்துட்டு நீங்கள் அந்த விதைகளை வந்து தரம் பிரித்து வச்சுட்டு உடனே நீங்க அந்த பயிர்களை வந்து சாகுபடி செய்யறதா, இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்ச பிறகு நீங்க அந்த விதைகளை வந்து நிலத்துல போட்டு நீங்க எடுக்கிறதா?
0: ஒவ்வொரு விதைக்கும் தனித்தனி இது உண்டு. கத்தரிக்காய் வந்து உடனே போடக்கூடாது, மிளகாய் விதை வந்து உடனே போடலாம், அப்படி ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு இது உண்டு. கீரை விதை வந்து ஒரு வருஷம் இருந்தாதான் அதுக்கு வந்து நல்ல ஒரு இது முளைப்பு தரம், இல்லை முளைக்கும், ஆனா அந்த கீரை வந்து நம்ம உடனே போட்டோம்னு சொன்னா அது வந்து நம்ம நட்டு ஒரு 10-15 நாள் ஆன உடனே பூக்க தொடங்கிடும். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வச்சாச்சோம்னா அது வந்து பூக்காம நல்ல தரமாக இருக்கும். அது வருஷங்கள் ஆனாதான் அந்த கீரைக்கு அந்த மாதிரி. கத்தரிக்காய்க்கு வந்து 2-3 மாசம் வச்சுட்டு அப்படி நடலாம். இன்னும் பயிர் வகைகள் வந்து சீக்கிரம் அது இதாயிரும், அதனால அதை வந்து நிறைய நாள் வைக்க முடியாது. அது வந்து ஒரு 2-3 வாரம் அனுப்புறம் நட்டோன்னா நல்லா இருக்கும். நிறைய நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாவு பொருள் போல போய் அது வந்து என்ன செய்யணும், நமக்கு சரியா முளைப்பு தரம் வராது, கெட்டுரும்.
1: என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது, இப்போ சில விதைகள் வந்து நம்ம வந்து ஒரு மாசத்துக்குள்ள நட வேண்டியிருக்கும், சில விதைகள் வந்து ஒரு 2-3 மாசம் வச்சிருந்தாலும் வந்து அந்த விதைகள் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே இது கீரையை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் வச்சிருந்தா கூட வந்து அந்த விதைகள் வந்து கெட்டு போகாம வந்து நல்ல ஒரு முளைப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க.
0: ஆமா.
1: முதல்ல வந்து நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க?
0: நிலத்தை நம்ம ஒரு தேவையான நம்ம என்ன செடி நட போறோமோ அந்த செடியை நட இது பண்ணிட்டு நல்ல ஒரு கிளச்சி அதை நம்ம பக்குவப்படுத்திட்டு கீரை விதைக்கணும்னு நல்ல ஆழம் ஒன்றும் வேண்டாம், அப்படி மேல் மட்டத்தில் போட்டு கீரைக்கு வந்து மணல் கொஞ்சம் அதிகமாக போடணும், இல்லைன்னா வந்து இந்த எறும்புகள் எல்லாம் வந்து முளைக்க வைக்காமல் எல்லாம் பறக்கிட்டு போயிடும். அதனால கொஞ்சம் மணல் எல்லாம் கூடுதலாக போட்டு விதைச்சோன்னு ஒரு விதைக்கு நமக்கு இடம் வரும், அழகாக நல்ல இதாக வரும்.
1: இப்போ நீங்கள் அந்த கீரைகள் விதைக்கிறேன்னு பார்க்கும்போது நீங்கள் பாத்தியாட்டு போடுறது, இல்லை வந்து ஒரு கூட்டமாக போட்டுட்டு நீங்கள் அந்த கீரையை வந்து அந்த நாற்றில் பிடிங்கி நடுறது தானே?
0: கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் இடத்த இது பண்ணிட்டு பாத்தியா போட்டு எடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த திருப்பி எடுத்து நட்டு இது பண்ணதோட இது நமக்கு கொஞ்சம் கூடுதலான விளைச்சல் கிடைக்கும்.
1: இது கத்திரி விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் அதை குழிகள் எடுத்து பண்ணுறதா, இல்லை அதை வந்து முதல்ல வந்து விதைகள் போட்டு அந்த நாற்றுகளை பிடிங்கி நடுறது தானே?
0: கத்திரிக்காய் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம குழி தட்டு உண்டு, அதில் வச்சு நம்ம பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்படியும் பண்ணலாம், இந்த முறையிலையும் பண்ணலாம். அப்போ நம்ம தரையில் நாற்று விதைச்சி வந்து இது பண்ணது வந்து நம்ம திருப்பி அதை பின்னும் பிடுங்கி நடும்போது வந்து நமக்கு என்னன்னா திருப்பி நிறைய நாட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த குழித்தட்டுல நம்ம பண்ணும்போது குழித்தட்டுல ஒவ்வொரு இதுலயும் நம்ம தென்னை நார் கழிவு உரம் இதெல்லாம் போட்டு ஒவ்வொரு இதுல 2 செடி வச்சு நம்ம அந்த ஒவ்வொரு தட்டுக்குள்ளயும் வச்சுட்டோம்னா நமக்கு அடுத்தது திருப்பி அதை நம்ம எடுத்து நடும்போது அதே நமக்கு நாசாவுள்ள வாய்ப்பே கிடையாது. நம்ம இன்னைக்கு நட்டாச்சு நம்ம புதுசா அந்த செடி நல்ல ஒரு திராணியோட வரும், அதில் பண்ணும்போது நமக்கு அந்த செடி ஒரு செடியுமே நமக்கு இல்லாமல் அதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது.
1: இப்போ குழித்தட்டை பொறுத்தவரை பார்க்க நீங்கள் எத்தனை தட்டுகள் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க?
0: ஒரு 10 மேலே வச்சுருக்கோம். நாங்கள்
1: முதல்ல வந்து விதைகள் அந்த குழித்தட்டில் போட்டுட்டு திரும்ப தான் வந்து நீங்கள் அந்த நாற்றோட
0: அப்படியே பிடிங்கி எடுத்து நம்ம வைக்கும்போது ஒரு செடியை நமக்கு மற்ற மாதிரி நம்ம தரையில் நட்டுட்டு பிடிங்கி எடுத்து வைக்கணும்னா அது வந்து நமக்கு திருப்பி வந்து அது நல்ல இதாக வராது. வராதுன்னா வரும், ஆனால் அது வந்து இன்னைக்கு நட்டாச்சுன்னு ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அது என்ன செய்யும், பழைய நிலைமைக்கு புதுசாக வரும். இதை அப்படி இன்னைக்கு நட்டாச்சுன்னு அது புதுசு உள்ளது போலே வந்து அதுக்கு நிழல் எல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி உள்ளது. இதுக்கு வந்து அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு, நம்ம தொட்டியில் வைக்கலாம் அல்லது வேற ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் சீக்கிரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்.
1: இப்போ கத்திரியை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி கொடுத்து நீங்கள் நடுறீங்க?
0: எவ்வளோ இடைவெளி கொடுத்து நம்ம வெயில் ஒரு 6 மணி நேரமாவது அந்த செடிக்கு வெயில் கிடைக்கணும்.

0: எவ்வளோ இடைவெளி குடிக்கமோ அவ்வளோவுக்கு அது நல்லது. நெருக்கி நட்டாச்சுன்னா சில செடிகள் வந்து நல்லா படர்ந்து வரும், சில செடிகள் வந்து சின்ன நிறைய வெரைட்டி உண்டு இல்லையா, அப்படி வரும். மேக்ஸிமம் 2.5 அடியாவது இருந்தால் அந்த செடி நல்ல இதாக வரும். விட்டால்
1: வெண்டை பொறுத்தல பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க. இப்போ வெண்டையில வந்து நிறைய ரகங்கள் இருக்கு.
0: ஆமாம், நிறைய ஆனைக்கொம்பு நெல்லிட்டு அது வந்து ஒரு நம்ம கை நிலத்துக்குள்ள ஆனைக்கொம்புன்னு சொல்லுவாங்க, அங்கே அதே போல் இருக்கும். ஒரு சோப்பு வெண்டை உண்டு, அதே இதில் சோப்பு பால் வெண்டை அப்படி நிறைய ரகம் உண்டு.
1: நீங்கள் எந்த மாதிரி ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து
0: நாங்கள்
1: நட்டுருக்கீங்க?
0: சோப்பு வெண்டை பால் வெண்டை அப்படி வச்சிருக்கோம்.
1: அது போக நீங்கள் வந்து பயிர் வகை செடிகள் கூட நடுறேன்னு சொன்னீங்க. பயிர் வகை செடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர் வகை செடிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: என்கிட்ட வந்து நான் வந்து பயர்லேயே ஒரு 5 வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கேன்.
1: ஓ, கிட்டத்தட்ட ஒரு
0: கட்டை,
1: 5 வகையா?
0: ஆமாம் கட்டை வந்து நிற்குது, அதை விட கொஞ்சம் நட்டை. இந்த சோப்பு பயர் உண்டு, அதில் சோப்புலேயே நீளம் உண்டு கட்டையும் உண்டு. அடுத்தது கருப்பு பயர்னு இப்போ ஒரு எண்ணெய் வந்துருக்கு, கருப்பு கருப்பு கலரில்
1: பயிரே கருப்பு கலரில்.
0: ஆமாம், இந்த மேல் இதெல்லாம் வந்து கருப்பு அப்படி, அது நல்ல சாட்டை பயிர் போல நல்ல அது ஒரு எண்ணெய் இப்போ வந்துருக்கு.
1: அது வந்து நீங்கள் குழிகளில் வந்து எவ்வளோ விதைகள் போட்டு கொண்டு வரீங்க?
0: ஒரு குழியில் ஒரு விதை வச்சு அதை நம்ம பக்குவப்படுத்தி அதை நல்லதாட்டு உரையெல்லாம் வச்சு நல்லா அதை படத்தையெல்லாம் கொடுக்கணும். கொடுக்கும்போது நல்லா அது ஒரு வருஷம் வர நிற்கிது ஒரு பயிர்.
1: இப்போ அந்த கொடிகளை நீங்கள் வந்து படர வைக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்புகளில் நீங்கள் படர வைக்கிறதா இல்லை கயறுகள் கட்டி அந்த மாதிரி படர வைக்கிறதா?
0: ரெண்டு விதத்துலேயும் உண்டு பயிர். நம்ம கம்புகள் இருந்தால் கம்புகள்லையும் பண்ணலாம், அல்லது இப்படி கயறுகளில் வச்சும் படத்தி விடலாம். எவ்வளோ படத்தி நம்ம விடுவோமோ அதுக்கு தகுந்தால் நமக்கு வருமானம் கிடைக்கும். படத்தாமல் இருந்தேன்னா அது சீக்கிரம் அழியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால படர்ந்து எவ்வளவு தூரம் அது போகுதோ அதற்கேற்ற நமக்கு ஈல்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வளர வாய்ப்பு.
0: ஆமாம்,
1: இப்போ இந்த உரங்களை கொடுக்கற பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் கூட வந்து இயற்கை முறையில் தான் வந்து எல்லா பயிரும் வந்து சாகுபடி செய்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க?
0: உரங்கள்ன்ட்டு வந்து என்னென்ன பசு இருக்குது, ஆடு இருக்குது, அப்போ அதில் உள்ள உரங்களை தான் நாங்கள் பின்ன கொஞ்சம் குப்பை எல்லாம் கொஞ்சம் சேர்த்தோன்னா அதுக்கு கேடுகள் ஒன்றும் வராது, அந்த பூச்சி தாக்குதல் ஒன்றும் வராமல் போட்டுட்டு நிறைய தண்ணி அடித்து கொடுத்தோன்னா அந்த பயிர் நல்ல நிறைய நாள். ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் ஒரு இப்போ ஒரு சிவப்பு பயிர்னு ஒன்று கிடச்சி நல்ல இனம், அது நல்ல வருமானம். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு உரம் போடுறதுக்கும் அவ்வளோ அது செழிப்பாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் எனக்கு.
1: இது செடிகளுக்கு நீங்கள் வந்து மருந்துகள் அந்த மாதிரி அடிக்கிறீங்களா?
0: ஒரு மருந்துமே அடிக்கிறது கிடையாது, எல்லாமே இயற்கை தான். இந்த சாணி இந்த தண்ணி புழுப்பூச்சிகள் ஏதாவது வந்தால் எல்லாமே இயற்கை தான். அப்படி ஏதாவது பயறு பொறுத்தரையில் ஏதாவது அப்படி வந்துருந்தேன்னா இந்த மீனச்சி இருக்குல்ல, மீனச்சியை வந்து 2 நாள் ஒரு டப்பாயில் வச்சுட்டு அதை லேசாக அந்த பூக்கள் அதுக்கு மேலே அப்படி தெளித்து குடிக்கிறது.
1: இப்போ பயிர்கள் வந்து நட்டையிலேருந்து பூ பூக்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாள் கொள்ளரா ஆகும்?
0: பயர் பொறுத்தவரையில் வந்து பூ பூக்கணும்னா ஒரு நம்ம வேலை செய்யறதை பொறுத்து, வேலைன்னா நம்ம நல்ல உயரம் தண்ணி எல்லாம் கொடுத்து நல்ல கொஞ்சம் பக்குவமாக எடுத்தோன்னா சீக்கிரம் பூக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது நம்ம பார்க்காம நட்டுட்டு காய் பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி போனோம்னா அது வளரவும் செய்யாது. பார்க்க நம்ம ஒரு பிள்ளையை எப்படி இனி பராமரிக்கமோ அதே போல தான் அதுக்கு.
1: ஏன்னா கண்காணிப்பு வந்து முக்கியம்.
0: முக்கியம் கண்டிப்பாக.
1: ஒவ்வொரு நாள் நீங்கள் கண்காணிச்சாதான் வந்து அதில் வந்து என்ன மாதிரி பூச்சிகளோ ஏதாவது நோய்கள் இருந்தால் கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான அந்த இயற்கை முறையில் அந்த மருந்துகள் அடித்து நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துறீங்க.
0: ஆமாம்,
1: இது கத்திரிகளுக்குன்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து இந்த தண்டு புழுக்கள் வந்து
0: மாவு பூச்சி எல்லாம் அடிக்கடி வரும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா எனக்கு பச்சை கத்திரின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வருஷமாட்டே இருந்துட்டு இருக்கு. அது வந்து கவாத்து பண்ணி விட்டா நல்லா வருது. கவாத்து பண்ணி 20-25 மூடு பக்கத்துல வச்சிருக்கேன் பச்சை கத்திரி, அது நல்ல ஒரு இனம் பார்த்தேன். அப்போ அதுல வந்து அடிக்கடி இந்த மாவு பூச்சி நான் எல்லாமே இயற்கையா பண்ணதான் இருந்தாலும் எப்படியாவது ஒரு சுருட்டி அப்படி எல்லாம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா பசுமாட்டு அந்த பால் மீதி வரதை மோர் பண்ணி வச்சு 2 நாளாக புளிக்க வச்சுட்டு ஒரு வாரம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோ அது நல்லது. புளிக்க வச்சுட்டு அதை வந்து லேசாக ஊற்றி கொடுத்தா அப்படியே மாறிட்டு.
1: அது எந்த டைமில் நீங்கள் அடிக்கிறீங்க?
0: காலையில்.
1: காலையிலன்னு பார்க்கும்போது வெயில் வர முன்னாடி அடிக்கணும்.
0: ஆமாம், வெயில் வர முந்தி அடித்து விட்டு தண்ணி எல்லாம் விட்டாச்சுன்னா அது அப்படியே மாறிட்டு நல்லா. அப்போ கவாத்து பண்ணி விட்டாச்சுன்னா நல்ல வளர்ச்சி ஆயிருது.
1: இது போக நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழைகள் கூட வந்து சாகுபடி செய்கிறீங்க, பல ரகங்கள் கூட எடுத்து பண்ணுறீங்க இல்லையா? இது இதனுடைய கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: முதல்ல வந்து நம்ம ஏதாவது விவசாயிகள்கிட்ட போய் தேடி வாங்கிட்டு அப்புறம் நமக்கு நம்ம கொல்லப்பட்ட பிறகு அதை வச்சு நம்மளே அதை நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செய்து அதில் இருந்து எடுக்கு.
1: என்னென்ன ரகங்கள் வச்சுருக்கீங்க இப்போ?
0: எங்கிட்ட வந்து பாளையங்கோட்டை, சிங்கை, மட்டி. மட்டியில் 2 ரகம் இருக்குது, செம்மட்டின்னு ஒன்று மழை வந்து சிவப்பாக இருக்கும், செம்மட்டி, பின்ன ரபோஸ்டா,

0: என்ன சிவப்பு,
1: இந்த மாதிரி பல ரகங்கள் வந்து வளையும் கூட வந்து சாகுபடி செய்யறீங்க. எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறை தான்,
0: எல்லாமே இயற்கை தான். எல்லாமே வீட்டில் பசு இருக்கிறதுனால அந்த உரம், வீட்டில் சாம்பல் இருக்க அதில் உள்ள சாம்பல், கொஞ்சம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு, இப்படி தான் எல்லாமே இயற்கை தான். எந்த பூச்சி தாக்குதல் வந்தாலும் எந்த ஒரு கெமிக்கலுக்குமே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தால, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதுனால எல்லாமே இயற்கை தான், எந்த ஒரு இதுவும் பண்ணது.
1: இது போக நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கால்நடைகள் கூட வச்சுருக்கீங்க, எத்தனை பசுமாடுகள் வச்சுருக்கீங்க?
0: தற்போது 3 பசுமாடுகள் இருக்கு.
1: அது வந்து இப்போ வளர்க்குறீங்களா, முன்னாடி உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே அந்த வளர்த்த அனுபவங்கள் இருக்கா?
0: அப்பா அம்மா காலத்தில் வளர்த்த அனுபவங்கள் உண்டு. அப்போ வேலை காரணமாக இப்போ ஒரு 5 வருஷமாக தான் நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன்.
1: அது வந்து தொழுப்பரப்பெல்லாம் எப்படி அமைச்சு வச்சுருக்கீங்க?
0: தொழுப்பரப்பெல்லாம் வந்து நல்ல காற்று வசதி இருக்கணும், பின்ன அந்த கழிவுகள் எல்லாம் போடுறதுக்கு ஏற்றாப்பில் நல்ல நீட்டாக, எவ்வளோ நீட்டாக இருக்குதோ அவ்வளவுக்கு அந்த கால்நடைகள் எந்த ஒரு நோயும், அதுவும் இயற்கை தான். புல்லு மேய்ச்சல் கூடும், இன்னும் பக்கத்தில் இருந்து தண்ணிகள் எல்லாம் காடி தண்ணி அப்படியெல்லாம் எடுத்து அப்படி வைக்கிறேன்.
1: இப்போ மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறோன்னு பார்க்கும்போது நீங்கள் கூட நின்று பராமரிக்கிறதா, இல்லை அந்த மேய்ச்சலுக்கு அந்த பசுமாடை வந்து கட்டி போட்டுட்டு நீங்கள் வர்றதானா?
0: கட்டி போட்டுட்டு 2 மணிக்கு இருக்கா அதை மாற்றி இது பண்ணி அப்படி
1: அப்பப்போ போய்
0: கண்காணிப்போம்.
1: இது கால்நடைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய்களோ ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க?
0: கண்டுபிடிக்க,
1: ஏன்னா நீங்கள் வந்து மேய்ச்சலு கிட்டமோ கூட வந்து சில புல் வகைகள் வந்து உட்கொள்ளமோ வந்து வயிற்று சமல் வர கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமாம், அது வந்து மாடு தண்ணி குடிக்காமல் இருக்கும் சில நேரம், ஏதாவது அது வயிற்று பிரச்சனை ஏதாவது இருந்தால், சில நேரம் இருமல் இருக்கும், இருமல்னு இது பண்ணும், சில நேரம் ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே நிற்கும். அப்போ அங்கே காய்ச்சல் ஏதாவது இருந்தேன்னா உடனே டாக்டரை நாங்கள் கூப்பிட்டு அவங்க உடனே வந்துடுவாங்க. நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்கோம், வந்து கூப்பிட்டு உடனே வந்து அவங்க எல்லாம் எங்களுக்கு இது பண்ணி தருவாங்க. அந்த அளவில் இதுவரை வரலை எங்களுக்கு தெரிய.
1: மாட்டினுடைய அந்த
0: செய்கைகளை, ஆமாம், அதுக்கும் நாங்கள் ஒருக்கா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இடம் மாறி வாங்கிட்டு வந்தேன்ல, வாங்கிட்டு வந்த நேரம் ஒரு மாதிரி இருமல் போல அப்படி வந்தது, நம்ம மனுஷனுகளுக்கு வர்ற போல. அப்போ என்ன செய்தேன்னா, அது இந்த இயற்கை தான், இந்த சுக்கு மிளகு திப்பிலி அந்த பொருளை கொடுத்து அது சரியாச்சு.
1: இயற்கை மருந்தான் கொடுத்து சரியாயிடுச்சு.
0: ஆமா, சரியாச்சு.
1: இது தடுப்பூசிகள் எல்லாம் வந்து நீங்க முறையாட்ட கால்நடைகளுக்கு போடுறீங்களா?
0: ஆமா, அவங்க சொல்லியதெல்லாம் கரெக்டா பண்ணுவோம்.
1: இது கோழிகள் எல்லாம் வளர்க்குறீங்களா?
0: ஆமா, கோழி உண்டு.
1: இது இந்த காய்கறிகளாகட்டும் இந்த பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைப்படுத்து வந்து பக்கத்தில் தான் கொடுக்குது பால் வந்து, அதுபோல் முட்டையும் வந்து பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அதில் தான் நாங்கள் அந்த கால்நடைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் வாங்கும்போது அவங்கள்ட்டே கொடுத்து அங்கேருந்தே சாதனம் வாங்கிட்டு அங்கேயே கொடுத்து அப்படி கொடுத்துருவோம்.
1: பாலெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு கொடுக்குறது தான்.
0: ஆமாம்.
1: இது காய்கறிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது
0: காய்கறிகளும் அதே போல தான், அந்த வீடுகளில் வருவாங்க கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு வேணும்னு சொன்னால் அப்படி கொடுத்துருவோம். வீட்டில் அவங்களுக்கு பழக்கமாக தெரியும், இவ்வளோ வருஷமாக பண்ணதில்ல எனக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் நெய் கும்பலை வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன், அது வந்து நிறைய பேர் கேட்டு வச்சுருக்கேன், அது இப்போ விளையாட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அது அதுபோல் எல்லாருக்கும் அப்படி வந்து கேட்பாங்க, கீரை நட்டாச்சுன்னா கீரை விலகி கொடுக்குதியா அப்படின்னு, அப்போ அப்படி வாங்கிடுவாங்க.
1: ஏற்கனவே அந்த நெய் கும்பளங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஒரு மருத்துவ குணம்,
0: மருத்துவ குணம். ஆமாம், பப்பாளி, பப்பாளியும் அது போல தான் வந்து கேட்பாங்க எனக்கு வேணும் அப்படின்னு.
1: இப்போ அந்த நெய் கும்பளைங்க அந்த கொடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எதில் நீங்கள் அதை படத்தி விடுறீங்க?
0: நெய் கும்பளை பொறுத்தவரையில் தரையிலையும் படத்தலாம், இதே போல் மரத்துலையும் படத்தலாம், அதுவும் படந்துன்னு சொன்னால் தான் அது காய்க்கும்.
1: அந்த கும்பளைங்க பொறுத்தவரை எவ்வளோ கிலோ சைஸ் வர வளர வாய்ப்பு இருக்கும்?
0: 1 கிலோ வர வாய்ப்பு இருக்கு. இது உண்மையான நெய் கும்பளை, அதில் நிறைய வெரைட்டி உண்டு, நீளம் கட்டை ஒரு அப்படின்னு. இது வந்து நிறைய நாள் வச்சு நமக்கு அதை பாதுகாக்கலாம், இது 1 வருஷம் வரை வச்சுருக்கலாம் இதை. அது வந்து நல்லா முட்டை விட்டு எடுத்தாச்சுன்னா அது வந்து 1 வருஷம் வரை வச்சு நமக்கு யூஸ் பண்ணலாம். காய்கறிகளில் சிறந்த காய் எதுன்னு கேட்டால் இந்த நெய் கும்பலா தான், நல்ல மருத்துவ குணம்,
1: மருத்துவ குணம் நிறைந்தது.
0: ஆமாம். அடுத்தது மஞ்சள் வச்சுருக்கேன், மஞ்சளில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன்.
1: ஓ, மஞ்சளும் வச்சுருக்கீங்க?
0: ஆமாம்.
1: மஞ்சள் வந்து நீங்கள் எதில் போட்டிருக்கீங்க? இப்போ தென்னைக்கட்டையில் ஊடு பேராக போட்டிருக்கீங்களா, தனி நிலப்பரப்பில் போட்டிருக்கீங்களா?
0: சும்மா நிலப்பரப்பில் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து ஒரு லைனில் வந்து சாதா கறி மஞ்சள் வச்சுருக்கேன், ஒரு லைனில் வந்து கருமஞ்சள்னு ஒரு வெரைட்டி வந்துருக்குப்போம். இந்த கஸ்தூரி மஞ்சள், குடம் மஞ்சள், அப்படி நிறைய வெரைட்டி உண்டு. அதில் எல்லா வெரைட்டியும் நட்டு வெள்ள மஞ்சள் அப்படி ஒன்று ஒன்று உண்டு. இப்போ எல்லாமே ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு மஞ்சள் வச்சு ஒரு 5 சென்டில் அப்படி எல்லா மஞ்சளும் வச்சுருக்கேன்.
1: அது வந்து நீங்கள் மஞ்சள் வந்து வீட்டு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறீங்களா, இல்லை அதை எடுத்து நீங்கள் விற்பனை கூட பண்ணுறீங்களா?
0: மஞ்சள் வந்து வீட்டு தேவைக்கு தான், அது எல்லாமே கறி மஞ்சள் வந்து கறிக்கு எடுப்போம். விற்பனைக்கு வந்தாலும் நமக்கு தேவை இருக்குல்ல, ஆடு மாடுகளுக்கு அதில் மருந்துக்கு பயன்படும், அப்புறம் செடிகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன கீரைகள் ஏதாவது அதுக்கு பூச்சி

0: பக்கத்தில் எதாக இருந்தாலும் மஞ்சள் தூவி போடலாம். மஞ்சள் தூவினாலும் அந்த கேடு வந்து நமக்கு இதாகும்.
1: இப்போ கருப்பு கலர் மஞ்சள் கூட வச்சுருக்கீங்க.
0: ஆமாம், நம்ம இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சாதா மஞ்சளுக்கு வந்து இலை வந்து சாதா லேசாக இளம் பச்சை கலரில் இருக்கும். இந்த கருப்பு மஞ்சளுக்குன்னு சொல்லும்போது அந்த இலையிலேயே ஒரு கருத்து கோடு இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது.
1: இலையிலே கண்டுபிடிச்சா?
0: ஆமாம், இலையிலே நமக்கு ஒரு கோடு வரும், நடு மத்தியில் வந்து கருப்பாட்டு ஒரு கோடு வரும், அதுதான் நம்ம கருப்பு மஞ்சள்னு சொல்லிட்டு.
1: இப்போ அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க?
0: கருப்பு மஞ்சளும் இதே போல் சமையலுக்கு பயன்படுத்தல். நம்ம அந்த சாதா மஞ்சள் வந்து ஒரு கிலோ எடுத்தோம்னா இது ஒரு கால் கிலோ எல்லாம் சேர்த்து கூட அரைச்சி இது பண்ண, அது நிறைய மருத்துவ குணம் உண்டு கருப்பு மஞ்சளுக்கு. நாங்கள் வந்து மஞ்சளுக்கு கூட இதை கலந்து போட்டு பொடிச்சு அப்படி யூஸ் பண்ணியது.
1: இப்போ சாதா மஞ்சள் கூட வந்து இந்த கருப்பு மஞ்சளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து நீங்கள் வந்து காயப்பட்டு பொடிச்சு எடுக்கிறீங்க.
0: பொடிச்சு எடுக்கும்,
1: அது வந்து கறிக்கு பயன்படுத்துறீங்க.
0: ஆமாம், அதனால் நமக்கு கலர் கிடைக்காது. ஆனால் நம்ம இயற்கையை விரும்புவதுனால இந்த கலர் வந்து இல்லாமல் இருந்தாலும் நம்ம தானே சாப்பிடுறது, அதனால் இயற்கையாக தானே இருக்குது அப்படி இது பண்ணுது. ஆனால் சிலர் வந்து அது கலர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி விரும்புவாங்க.
1: மருத்துவங்களாக இருக்கனால வந்து நல்லா
0: பயன்படுத்தும். ஆமாம்,
1: சரி, இந்த இயற்கையில் விளைவிக்கிற அந்த காய்கறிகளாகட்டும் அந்த பழங்களாகட்டும் சுவைகளை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி இருக்கு?
0: இயற்கையில் விளைவிக்க பழங்கள் வந்து சுவைகள் வந்து மிக மிக அதிகம். அதே நேரம் செயற்கையாக விளைவிக்க காய்கறிகள் வந்து நமக்கு பலம் இந்த இதுவும் குறைவு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் மக்கள் வந்து இயற்கையை நேசிக்கவங்க இயற்கையை கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, எங்கே போனாலும் இயற்கையாக எங்கே இருக்கோ அதுக்கு எவ்வளவு இதானாலும் கொடுத்து, ஒரு செடியாகட்டும் பழமாகட்டும் வேறு எந்த இதாகட்டும் அது வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, இயற்கையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தனி முக்கியத்துவம் கொடுத்து தான் வாங்கிட்டு வருவோம்.
1: ஆனால் இயற்கை தான் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்,
0: உடல் ஆரோக்கியத்து நல்லது.
1: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது வேளாண்மையின் பெண்களின் முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை வேளாண்மையில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் நட்டாலம் பி. மேபல் சீனியர் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். அமுத சுரபி. இனி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ தம்பி, வீட்டை சுத்தி உள்ள இடத்த நான் வந்து தரிசா போடாத, அதை சுத்தி உனக்கு வீட்டுக்கு தேவையான பழ வகைகள், கீரை, காய்கறிகள் இதெல்லாம் போடுன்னு சொன்னேன். தம்பியை பார்த்தா எல்லா இடமும் சுத்தி சுத்தி காய்கறி வச்சிருக்க, கீரை வச்சிருக்க, க்ரோ பேக்ல சில செடிகளை வச்சு நட்டு வளர்த்துட்டு இருக்க. எல்லாத்துக்கும் பார்த்தேன்னா காலையிலே எந்திரிச்சு அங்கங்க உரம் மாதிரி என்னவோ கருப்பு கலர்ல போட்டுட்டு இருக்கு. என்ன போட்டுட்டு இருக்கேன்னு தெரியல, ஆனா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டுட்டே இருக்கு. அப்படி என்னப்பா தூவி விடுங்க, உரம் போட்டிருக்கியா காலையிலேயே?
1: ஏக்கா, உரம் போட்டுட்டு இருக்கேன்க்கா. என் தெரியுமா, இப்ப செடிக்கு என்ன அளவு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு உரம் தான் போட்டுருக்கேன். சில விவசாயிகள் உரம் பார்க்கணும்போது அதிக அளவுல வந்து உரத்தை போடுவாங்க, அவங்களுக்கு வந்து அதிக பலன் கிடைக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து போடுவாங்க. ஆனா அப்படி போடக்கூடாதாக்கா. இப்ப நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு தேவையான உணவு நம்ம சாப்பிடுவோமோ அதே போலதான் அந்த செடிக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு உள்ள உரம் தான் நம்ம கொடுத்து அந்த செடியை வந்து வளர்த்து நம்ம கொண்டு வரணும். அதனால வந்து காலையிலேயே எழும்பி இப்ப வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கக்கா, அந்த டைம்ல அந்த மண்புழு உரத்தை வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன்.
3: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட். அதாவது ஒரு செடிக்கு எவ்வளவு உரம் கொடுக்கணுமோ, எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சணுமோ அதுக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம பண்ணி கொடுக்கணுமே தவிர, அளவுக்கு அதிகமா போட்டா அந்த உரமும் வேஸ்டா போகும். அது எதுக்கு நம்ம தேவையில்லாம உரம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாம இன்னைக்குள்ள காலகட்டத்துல இயற்கை உரங்கள் நம்ம கொடுத்தாதான், சாணி, மண்புழு இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்தாதான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல எந்த விதமான வேதிப்பொருட்களும் இல்லாம நம்ம சுத்தமான, நம்ம முன்னோர்கள் பழைய காலத்துல நம்மளுக்கு விவசாயம் பண்ண மாதிரி அந்த ருசியான அந்த காய்கறிகளும் பழங்களும் நமக்கு கிடைக்கும். நீ இப்ப என்னப்பா உரம் போட்டுட்டு
1: இருக்க? இப்ப வந்து நான் முழுக்க முழுக்க வந்து இயற்கை உரம் தான் போடுறேன். அதுலேயும் பார்க்கும்போது மண்புழு உரம் தான் போடுறேன். என் தெரியுமா, தென்னந்தோப்புல இருக்கு அதுல கிடைக்கிற அந்த மட்டைகள், அதனுடைய வேஸ்ட்டுகள் இதெல்லாம் எடுத்து என்ன பண்றேன், ஒரு தொட்டி அமைச்சு அதுக்குள்ள எல்லா வேஸ்ட்டுகளையும் போட்டுட்டு ஒரு இடத்துல இருந்து மண்புழு வந்து வாங்கி கொண்டு போட்டேன். அது இப்போ பெருகி பெருகி அந்த நிலத்துல ஃபுல்லா மண்புழு உரம் ஆக்கி வீட்டுக்கு தேவையான அந்த மண்புழு உரம் எடுக்கிறேன். அது போக மீதி உள்ளது வந்து நான் விற்பனை கூட பண்றேன் அக்கா.
3: பரவாயில்லையே தம்பி, அதாவது விவசாயத்துல நம்ம விவசாயம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலை அப்படின்னு கிடையாது. விவசாயம் சார்ந்த நிறைய உப தொழில்கள் இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பாக கூடிய தொழில் எதுன்னு பார்த்தேன்னா இந்த விவசாய உப தொழில்கள். அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது, அசோலா வளர்க்கறது, இந்த இயற்கை உரங்களை நாம வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்து நீ சொன்ன பத்தியா அந்த தென்னை நாட்டு கழிவுகள்ல இருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன

0: கொக்கோ பீட்ஸ் மாதிரி அந்த விஷயங்கள், அதை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேளாண் உபத்தொழில்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது. அந்த மண்புழு உரத்தை கூட இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேவையான செடிகளுக்கும் போடலாம், வெளியில் விற்பனைக்கும் பண்ணலாம்னு சொன்னேன். தம்பி வந்து இதுக்கு பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டியா? இது எப்படி கற்றுக்கிட்ட? எப்படி இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறப்பா?
1: ஏக்கா, இதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க அக்கா. வேளாண்மை துறையில் வந்து அப்பப்போ பயிற்சிகள் வந்து கொடுப்பாங்க. அந்த பயிற்சியில் வந்து நான் கலந்து கொண்டு தான் வந்து அவங்க வந்து முழுமையான பயிற்சிகள் தந்த பிறகு அதுக்கு பிறகு தான் வந்து மானிய திட்டம் கூட வந்து கொடுக்குறாங்க. அந்த மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான அளவு வந்து தொட்டிகள் கட்டுறதுக்கும், அதே போல் வந்து அந்த மண்புழு வந்து எங்கிருந்து வாங்கணும்னு உள்ள இடத்துக்கு உள்ள அவங்க நம்பர் தருவாங்க. அந்த இடத்துலேருந்து வாங்கி அந்த தொட்டியில் வந்து நம்ம அந்த மண்புழுவை விடம்பா, அதில் இருக்க அந்த வேஸ்ட்டுகள் மூலம் வந்து அந்த மண்புழு உரம் வந்து தானே உருவாயிரும். மண்புழு உரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து மூணுமே வந்து இந்த மண்புழு உரத்தில் இருக்கும். சிலவங்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, வேதி உரங்களை வந்து தனித்தனியாக வாங்கி போட்டு அந்த நிலத்தையும் அவங்க பால்படுத்தி அதுக்கு தரமில்லாத அந்த காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் இதே இது அந்த மண்புழு உரம் கொடுக்கும்போ அதில் எல்லா தழைச்சத்தும் வந்து அந்த மண்புழு உரத்தில் இருக்கும். அந்த மண்ணும் வளமாகும், அந்த காய்கறியும் வந்து நமக்கு தரமான காய்கறிகள் கிடைத்து நமக்கு ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு அமைப்பாக அமையும் கூட சொல்லலாமா?
0: கண்டிப்பாக தம்பி, நீ சொன்னது மாதிரி மண்புழுவிலையும் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. அதை முறையாக பயிற்சி எடுத்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை பண்ணோம்னா நம்மளுக்கு மண்புழு உரம்னு சொல்லக்கூடிய வளமான மண்புழு உரம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மண்புழு உரத்தை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய செடிகளுக்கும் மாடி தோட்டம் அமைக்கக்கூடியவங்களுக்கும் கூட அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கு. தென்னை மரத்திலையும் நல்ல அதிகமான தேங்காய் காய்க்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இன்னொன்று, அந்த நோய் பாதிப்பும் நம்மளுக்கு குறையும் அப்படின்னு கூட நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்கப்பா.
1: கண்டிப்பாக சொல்லலாங்க. ஏன் தெரியுமாக்கா, இப்போ இந்த மண்புழு உரத்துலேன்னு பார்க்கும்போது நன்மை செய்யும் நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிக அளவில் இருக்கும் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேரழுகல் நோய் போன்ற நோய்களை வந்து இந்த மண்புழு உரத்தினால வந்து அதை வந்து கட்டுப்படுத்துன்னு கூட சொல்லலாம்.
0: கண்டிப்பாக தம்பி, நீ சொல்கிறத பார்த்தா உண்மையிலே நம்மளுக்கு வந்து அந்த இயற்கையோட நம்ம ஒத்து போனால் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது இயற்கை நம்மளுக்கு செய்து தரும். அதேக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயற்கை உரங்களை குறைச்சிட்டு நம்ம இயற்கை உரங்களான மண்புழு உரங்கள், சாணி, தொழு உரம், இந்த மாதிரி உரங்களை எல்லாம் நம்ம போட்டு நம்ம விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிடலாம். இந்த ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் நொடிகள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கு மண்புழு உரம் வந்து நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு தேவையான உரங்களை நாமளே வீட்டில் தயாரிக்கலாம். அதை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம தயாரித்து அதை வந்து ஒரு வருமான வாய்ப்பு காட்டும் நம்ம பயன்படுத்தலாம். இளைஞர்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்புக்கு ஒரு வருமான வாய்ப்புக்கான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிடணும்னாலும் கூட அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிற அப்படி தானேப்பா?
1: கண்டிப்பாக்கா, இதுக்கு வந்து அதிக செலவாக உள்ள தேவை கூட இல்லைக்கா. இப்போ வீட்டுக்கு தேவையான அந்த உரங்களை தயார் பண்ணும்போது நமக்கு அன்றாட வாங்கக்கூடிய அந்த காய்கறி வேஸ்ட்டுகளாகட்டும், அதே போல கழிவு வேஸ்ட்டுகளை வந்து நம்ம அந்த ஒரு பக்கெட்டில் போட்டே வந்து நம்ம உரமாக்கி அந்த வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறி செடிகளுக்கு கூட கொடுத்து வந்து அந்த காய்கறியினுடைய அந்த வளர்ச்சியும் ஊக்கப்படுத்தலாம். அதே போல் அதுலேருந்து கிடைக்கிற அந்த காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள் தொடர்ந்து பசுந்தன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.
3: கன்றுக்குட்டியை வந்து எப்படி பராமரிக்கலாம்னு பார்த்தா, நாள் ஒன்னுல இருந்தே வந்து கன்று பராமரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கன்றுக்குட்டிக்கு சரியான அளவுல அத கடும்பால் கிடைக்கிறது. கடும்பால்னு சொல்லுவோம் இல்ல சீம்பால்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கடும்பால்ல வந்து நிறைய வகையான சத்துக்கள் இருக்கு. முக்கியமா இதுல வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு. இம்யூனோகுளோபுலின்ஸ் தான் வந்துட்டு கன்றுக்குட்டிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு கொடுக்கறது. இப்போ அதுலயுமே வந்து கண்ணுக்குட்டி பிறந்த முதல் 2 மணி நேரத்துலதான் அதிகமான வந்துட்டு இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய திறன் வந்து கண்ணுக்குட்டிக்கு இருக்கும். அப்போ முதல் 2 மணி நேரத்துக்குள்ளார அதுக்கு தேவையான கடும்பால வந்து பசுக்கிட்ட இருந்து கிடைக்கணும். இப்போ தேவையான அளவுனா எவ்வளவுனா, ஒரு கண்ணுக்குட்டியோட உடல் எடையில இருந்து 1/10. உதாரணத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கும் போது 25-30 கிலோ இருக்கு அப்படின்னா, முதல் 2 மணி நேரத்துக்குள்ள அட்லீஸ்ட் 2 லிட்டர் கடும்பாலாச்சும் கண்ணுக்குட்டி வந்து குடிக்கணும். அப்போதான் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும். இன்னொன்னு வந்து கொட்டகையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது. கொட்டகை சுத்தமா இல்ல அப்படின்னா அது மூலயமா கண்ணுக்குட்டிக்கு நாள் 1 இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா வந்து பீச்சல் இருக்கும், ரொம்ப தண்ணியா வந்து பீச்சும். ஒரு 4 நாளைக்கு இதே மாதிரி தண்ணியா பீச்சது அப்படின்னா கண்ணுக்குட்டி உடம்புல சத்தே இருக்காது, நீர் சத்து எல்லாம் போய் கண்ணுக்குட்டியே வந்துட்டு இறந்து போயிடும். அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான விஷயத்தையுமே வந்துட்டு இந்த சுத்தம் இல்லாம இருக்கிறது மூலயமா வந்து வரும்.
2: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ்.

நாளைய நமது உழவர்லகம் நிகழ்ச்சியில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களிடம் நேர்முகம் கேட்கலாம். வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்டு பயன்பெறலாம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
1: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குநராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு ஒரு வருஷமும் செப்டம்பர் 3வது சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதை விழிப்புணர்வு கொண்டு வரது முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெட்ப நிலை, அதாவது அன்றாட தட்பவெட்ப நிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்தோட ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3வது சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, இங்கே என்ஐஓடி அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த வருஷம் வந்து எம்ஓஇஎஸ் புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம என்ஐஓடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரியிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீனப் வீக் டேன்றதை விட வீக், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அதை அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12ஆம் தேதி வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்னைக்கே சேம் டேவே பார்த்தீங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து எம்ஓஎஸ் டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான, மக்களை கொண்டாடுந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், ஒரு நாள் மாரத்தான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து

கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா, ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்ட் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருக்காங்க இதில். அப்புறம் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, டிபிடி, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிபிள் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30 மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18ஆம் தேதி வந்து என்ஐஓடி ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா, ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை தகவல்களை மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாடை பார்த்தீங்கன்னா என்ஐஓடி வந்து ஆல்ரெடி வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, அதிலிருந்து 100 பேர் மட்டும் ஃபில்டர் பண்ணி, அந்த 100 பேர் வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியாக இங்கே என்ஐஓடி சென்னைக்கு வந்து 100 லெவல் ஆஃப் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவாங்க. 2வது லெவலில் அந்த லெவலில் செகண்ட் லெவல்லையும் பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்கள நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது என்ஐஓடி ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி எல்லா எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ஓஎஸோட இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12ல் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜை எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000+ மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பர் வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவிலேருந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்துடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த், இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம கிளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகாடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை என்ஐஓடி மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்

0: வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிபிரிட்டிஸ் அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆயிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம், இப்போ ஜென் சீக்கிரட்ஸ்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம் ஒரு சாக்கில் போடுறோம் வந்து குப்பைத்தட்டில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆறு டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம என்ஐஓடி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடிச்ச உடனே வந்து அந்த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட்டு. ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன், இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கோங்க. கோஸ்டல் கிளீன் அப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் கிளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள் மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீன் அப் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே என்ஐஓடி இந்த கோஸ்டல் கிளீன் அப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:42. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். கண்ணில் காணும் காட்சி தெரியாமல், சத்தம் இல்லாமல், சுவை அறியாமல், தொடு உணர்ச்சி இல்லாமல் மனதை கொள்வது எது? கடவுள் போல கண்ணுக்கு புலனாகாதது. அதுதான் நறுமணம், சுகந்த மனம் எல்லா ஜீவராசிகளையும் கவர்ந்துவிடும். இயற்கையான அழகில் படைத்தவனின் கைமண்ணம், கைமணம் கைவண்ணம், வெளிர் மஞ்சள் நிறம் என இதில் பல வகை உண்டு. முள்ளில் மலர்ந்தாலும் நறுமணம் மட்டும் 8 திக்கும் பரவும். அதுதான் தாழம்பு. தாழம்பு எனும் தலைப்பில் திரைப்பட பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் கீழப்புத்தேரி என் கங்காதேவி அவர்கள். திரைக்களஞ்சியம் உங்கள் ரசனைக்கு விருந்தாக

0: சூரிய நமஸ்காரம் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இப்பாடலுக்கு இசை தேவா.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
4: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
0: பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இந்த திரைக்களஞ்சியத்தின் நேயர் புத்தேரி கீழப்புத்தேரி என் கங்கா தேவி அவர்கள். அவர்கள் தாழம்பு என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார்கள். மற்ற மலர்களைப் போல எல்லோராலும் தாழம்பூவை பறிக்க முடியாது. இந்த நிறைந்த முல்லை முட்களால் நிறைந்திருக்கும், அதற்கென பழகியவர்கள் மட்டுமே அதை கொண்டு பறிக்க முடியும். இது பூக்கடையில் சாதாரணமாக விற்பனைக்கு வராது, சொல்லி வைத்துதான் வாங்க முடியும். இந்த பூவை பறிப்பதில் ஆபத்தும் உண்டு. பூ நாகம் என்ற ஒரு வகை பாம்பு இந்த பூவில் இடம்பெற்றிருக்கும். வேறு மலர்கள் எல்லாம் தோட்டத்தில் வளர்ப்பது போல இதை வளர்க்க முடியாது. நதிக்கரைகள், சிறிய ஓடைக்கரைகளில் உள்பக்கமாக நீரை தொட்டவாறுதான் இருக்கும். நெல்லை மதுரை மாவட்டங்களில் திருமண வைபவங்கள் நடக்கும் பொழுது பெண்ணுக்கு தாழம்பூவை வைத்து ஜடை பின்னி ஜடை நாகம் என்ற நகை அணிவித்து அழகு பார்ப்பதும் உண்டு. இது நெற்றி சுட்டி போல உச்சந்தலையிலிருந்து அமைந்திருக்கும். சிறு தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே உகந்தது. மருத்துவ பயன்பாட்டுக்கும் தாழம்பூவில் இடம் உண்டு. இனி நாம் கேட்கலாம் இந்த பாடல்.

கை கொடுக்கும் கை படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. மலர்களை தெண்டல் வருடுவதால் வரும் பாடல்கள் இலக்கிய இயல்பு உண்மை. தாழம்பூவிலும் பல வகை உண்டு. இதில் செம்மையான நிறத்தில் இருக்கும் அந்த பூவை மகளிருக்கு மிகவும் பிடித்தது. மேற்கூரை இல்லாத திறந்த வாகனத்தில் தோட்டத்தில் வேலை செய்யும் ஊழல் தொழிலாளர்கள் கூடவே அவன் மனம் கவர்ந்த அந்த நங்கை செல்லம்மாவும் பயணம் செய்ய பயணம் இனிக்கத்தானே செய்யும். கேட்கலாம் அந்த பாடலை. படம் முள்ளும் மலரும்.

மலரும் படத்திற்காக கேஜே ஏக்தாஸ் பாடிய பாடல் இது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் தாழம்பு என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் கீழப்புத்தேரி என் கங்காதேவி அவர்கள். நமது நேயருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: A special NIA court in Chhattisgarh sentences 10 convicts to death in 2013 Chiram Valley Maoist attack case in Bastar district, and veteran Kannada actor Anant Nag to be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் அவசியத்தையும் பலன்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்தும், ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
5: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
4: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பெண்கள் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியும். போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல், அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த விதமான சத்துமே இல்லாமல், அவங்க வந்து மிக மிக மிக ஒல்லியாகவும் வந்து ஒரு ஆரோக்கியமற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவினுடைய ஒரு வறுமையை காட்டணும் அப்படின்னு நினச்சா முதல்ல இந்த மாதிரியான ஒன்றுமே உடம்புல சத்தே இல்லாத பெண்களை தான், குழந்தைகளை தான் காமிப்பாங்க. இது வந்து காட்சி பொருளாகவே நீங்கள் வந்து மேலை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவலத்தை போக்கணும், இது வந்து கிடையாது, இப்படி கிடையாது. உண்மையாகவே நாம் வந்து நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குமான போதுமான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்க வேண்டும். அதை ஒரு இயக்கமாகத்தான் நமது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அப்போ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தென்னக மாநிலங்கள்லாம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இந்த ஊட்டச்சத்து சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இது இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வறுமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா போதுமான வேலைவாய்ப்பின்மை, அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து பற்றாக்குறை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, வீட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பது, பெண்களுக்கு அதிகமாக கிடைக்காது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்காது. இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து உடல்நலக் கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
5: குறிப்பாக இந்த ரத்த சோகை,
4: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது, ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும் போது வேறு வேறு செக்டரில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி, அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படிலாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னென்னா, இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்முடைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்திலேயே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகை

0: பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள்தான் இதை வந்து முன்னெடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
0: என்னன்னா நீங்க வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியா இருக்கு. அதாவது அப்ப அந்த அங்கன்வாடிஸ்ல வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்திலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடா சமைச்சு போட்டு
1: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
0: ஆமாம், அப்போ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னன்னா இது வந்து அந்த லோக்கல்ல வந்து இப்போ நீங்க நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாலேருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் நீங்க வந்து குக்கிங்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போ அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சு அவங்க லோக்கல்ல என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்க அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னா அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரியான பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தாயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறையாக அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போ இது என்னன்னா இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஏன்னா ஃபிசிக்கலாக அங்கே தான் போய் வராங்க எல்லாரும் போது அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்களை கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களை என்ன சாப்பிடணுன்றதை சொல்லி கொடுத்து வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும் ஏன்னா ஒன்றும் அவேர்னஸை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும், அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
1: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின்னும் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இந்த ஊட்டச்சத்து இயக்கத்துல வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வராங்க. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
0: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறி போன உணவு எல்லாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலா நீங்க வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்னைக்கு வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்திருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் சூடாக ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு நிச்சயம்

0: நிச்சயமாக உடம்புல போய் அது ஒட்டும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணும்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசிச்சு தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இத்தனை நாள் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட் வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அதை.
1: நிச்சயமா சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில வழங்கப்படுது அப்படின்னு. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமா வந்து மகளிருக்கும் சரி, கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி, பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி, ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு உதவிகரமா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கன்வாடி மையங்கள்ல வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
0: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்ப என்ன சாப்பிடணும்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது ஆக்சுவலாக. அப்போ இந்த வயசுக்கேற்ப என்ன சாப்பிட்ணும். இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது, 2 வயசில் என்ன, 3 வயசில் என்ன, 5 வயசில் என்ன, எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும், அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தான் அவங்க வந்து, ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
1: சரி விகித உணவு கிடைக்கல.
0: சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
1: சரிவிகித உணவு ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
3: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:30. பன்னிசை, டி ஆர் நாராயண உதவர் அவர்களின் பன்னிசை பாடல்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
7: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பன்னிசை. டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்களை

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி.

0: நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இவ்விரண்டு எண்களுக்கு முனைப்பெண் 046652. அலைபேசி எண் 890325730. இணைப்பு கிடைக்க பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் பாடல்களை நேரலையாக நீங்கள் கேட்டு மகிழலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய உற்சாகமான இரவு அறிவிப்பாளர்கள், இரவு வணக்கம்மா.
0: இரவு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் யாரோ?
1: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் ஆனந்த்ராஜ்மா.
0: ஊர் சொல்லுங்க.
1: பட்டகசாலியின் விளை ஆனந்த்ராஜ்மா.
0: பட்டகசாலியின் விளை ஆனந்தராஜ் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அந்த மன்னாதி மன்னன் படத்திலிருந்து அச்சம் என்பது மடமையடா என்ற பாட்டை காற்றலையில் தவள விடுங்கள்.
0: அழைப்பிற்கு நன்றி நேயரே.
1: வாழ்க்கமா வாழ்க்கை.

0: நேயர்களுக்கு நாளை இடம்பெறும் நமது நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை இரவு 7:30 மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள், தலைப்பு வித்தியாசமாக இருக்குல்ல. இது குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி வி மோகன் அவருடன் நேர்முகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நாளைக்கு உங்களுக்கு கேட்கலாம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இதில் வந்து இடம்பெறும் என்று நிச்சயமாக நம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு 8 சியர் ஃபார் பாரத், ஜப்பான் நாட்டில் நடைபெற உள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20th பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி. அப்புறம் அதை தொடர்ந்து 8:30 உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம், அதுதான் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள். 9:30 நாடக பிரிகர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதுதான் நாடகமலர். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:08. 2nd பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நீங்க நலமா இருக்கீங்களா? உங்களுடைய ஊர் பெயர்?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் தர்மயுத்தம் பாடல். ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, எந்த இவம் தந்தே, எந்த இவம் தந்தே என் தங்கை. ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் உண்டான வந்தம் இது.
0: ஐயா, உங்களுடைய பாடல் பாடல் கேட்கலாமா?
1: தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானாள். அந்த இன்னென்ன பாடலாம்
0: அப்படியே வால்யூம் ஏறி ஏறி இறங்குது உங்க வாய்ஸ்ல, பாடல் கேளுங்க.
1: ஆமா.

நேயர்களுக்கு மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் பற்றி ஒரு சிறிய ஹைலைட். நாளை பகல் 12:50 நமக்கு தான் நல்லா தெரியுமே, நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில். ஆனால் வந்து டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. அவங்க வந்து எந்த நோய்க்கு அப்படின்னு, குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல்நல பிரச்சனையின் அறிகுறியா? இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கும், இல்லைனா நமக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க நம்ம நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். அப்போ கண்டிப்பாக இது வந்து நுரையீரல் பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து குரட்டை வரும். நாளைக்கு அதை பற்றிய தகவல்கள் வந்து உங்களுக்கு கேட்கலாம். நாளை பகல் 2:15 சர்வதேச நோயாளி பாதுகாப்பு தின உரை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல்கரை செவிலியர் எம் அஸ்வின் அவர்கள். அப்பிறகு வந்து 3:00 அதான் டீ டைம், தேநீர் நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். எல்லைகள் கடந்த மனிதநேயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நெட்டாங்கோடு முனைவர் என் ஏ சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகள் இருக்கு, நம்ம பங்கேற்று நம்மளை நாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, நேர்காணி இருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேர்விருப்ப நேரல் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் 3 பாடல்கள் கேட்டார்.

0: நான்காவது பாடலுக்கான நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்
0: ஐயா, உங்களுடைய ஊர் பெயர்?
1: நான் தெக்கன் திருவிழையிலேருந்து சுயம்பு.
0: தெக்கன் திருவிழை சுயம்பு ஐயா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: மேடம், இரு வல்லவர்கள் படத்துல இருந்து மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: சரி,
0: நன்றி நேயரே.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
7: நேரம் இப்பொழுது 10:20. நாளை நிகழ்ச்சி பற்றிய நமது அலசல். நாளை காலை 8:02 சேர்க்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். அதுக்கு பிறகு உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு.

0: 8:35 3-in-1, அப்புறம் ஃபில்ம் ஹிட்ஸ், 9:02 வசந்த அழைப்பு, அது வந்து இதே மாதிரி ஃபோன் இன் லைவ் ப்ரோக்ராம், 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை, இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் தான் நமது பாசமான பண்பலை 101 நேர்களாச்சே. நமது நிலையத்தில் உள்ள நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அது கடிதம் வழி. சரி, இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சுங்கான்கடரா?
0: சுங்கான்கடை.
1: தாதா மனோகரன்.
0: அம்மா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அந்தமான் காதல் என்ற.
0: சரி, நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தேன் பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி நேயரே.
1: நன்றி.

0: நாகர்கோவில்.
1: வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் செல்லக்கூடிய குரல்
2: இளைநகர் ஜெயக்குமார்.
1: உங்களுடைய விருப்ப பாடல்
2: வந்து ஆனந்த பைரவி.
1: ஆனந்த பைரவி
2: பாட்டு பாட்டு.
1: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நேரம் இப்பொழுது 10:32. நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேயர் விருப்ப நேரலை. இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலில் ரகமா.
0: உற்சாகமான இரவு வணக்கம் ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: ஆமா, 1000 பொய் இந்த திரைப்படத்தில் வருது. சிஎம்எஸ்
0: பொய் வருமா அந்த படத்துல? கதையில நிறைய பொய் வருமா?
1: அந்த படமும் அந்த ஒரு பொய்யை வச்சுதான்
0: ஓடும். சரி சரி சரி.
1: காதல் பண்றது கதாநாயகன்
0: அதுல பொய் சொல்லுவாங்களா?
1: திரைப்படத்துக்கு பேரு 1000
0: பொய். என்ன டைட்டில் டிஃபரெண்டா இருக்குல்ல. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். வாய்ப்பு
0: நன்றி நேயரே.

0: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய ஊர் பெயர்?
1: மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடம்,
1: எனக்கு
0: மணிகண்டன்.
1: மதுரன் பிரசுந்தர பாண்டியன் படத்திலிருந்து பாடல் வெண்டலே, அந்த பாடல்
0: தெண்டலில் ஆடும். சரி சரி,
1: அந்த பாடல்
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மாடகன்,
0: நன்றி நேயரே.

0: இணையத்தில் நேரம் இப்பொழுது 10:42. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நலம் விசாரிக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் செல்வம்.
0: சரி சரி, அந்த பாடல்ல நிறைய இருக்கு, அப்படிதானே எடுத்து சொல்ல. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நேயரே.
2: ஒன்றா

0: எட்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:46:25. வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உற்சாகமாக குதூகலிக்கும் குரல் சொல்லுங்கம்மா.
1: படம் வந்து சரங்கவனி.
0: சரி, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லவே இல்லையே எனக்கு, சொல்லுங்க. குளச்சல் ராஜேஸ்வரி அம்மா. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: சலங்கை படத்துல இருந்து.
0: அது அவங்க சிரிப்பு அப்படி சலங்கை ஒளி மாதிரிதான் இருக்கு. பாடல் கேட்கலாமா?
1: கேக்கலாமா? கேக்கலாம்.
0: நன்றி நேயரே.
1: நன்றி.

0: வணக்கம் வணக்கம்
1: குமரி பண்பலகி இரவு வணக்கம்.
0: குமரி பண்பலைக்கு இரவு வணக்கம். இவ்வளவு மெதுவா சொல்லக்கூடிய அந்த குரல் யாருடையது?
1: கன்னியாகுமரி இருந்து முத்து.
0: கன்னியாகுமரியிலிருந்து முத்து. முத்து, நீங்க உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: பாண்டியன் படத்திலிருந்து.
0: பாண்டியன் படத்திலிருந்து
1: அன்பே நீ என்ன இந்த கண்ணனோ மன்னனோ செஞ்சல் நீர் அந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயரே.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் தான் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேம்,
0: எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஊர் பெயர் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுமா?
1: புலியூர் குறிச்சி ஆனா
0: உங்க பாடல் வந்து முழுமையாக போகுமான்னு தெரியல, ஏன்னா கரெக்டா நமக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. நல்லா உற்சாகமா இருக்கீங்களே, ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா
1: என்ன?
0: சரிம்மா, சரி சரி, உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். நன்றி நேரே.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். உங்களுடன் உரையாடி உங்களுக்காக பாடலை சுழலச் செய்தவர் ஜம்னா பெனட். வணக்கம் நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளை மனசு மயங்கும். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ராம் சரோசன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் மனங்கள் எல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால், மனங்கள் எல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால் மண்ணில் மகிழ்ச்சிக்கு குறையேது?

பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது, பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது தொண்டையையும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வது சரிதானே?

11:21 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரிக்கொழுந்தின் வாசம், மரிக்கொழுந்தின் வாசம் காற்றின் துகள்களில் கலக்கட்டும், மனசுதான் மயங்கித்தான் போகட்டும்.

11:42 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் எங்க தம்பி படத்திலிருந்து பாடலை இரசித்தோம்.

0: சைக்கிள்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அழுத்தங்களை அகற்றும் வலிமை இசைக்கு இருக்கு என்பது உண்மைதான். நிகழ்ச்சியின் நிறைவாக நீதானா அந்த குயில் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சித்ரா கங்கை அமரன் பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் கேட்கலாம். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம்புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4. காற்றின் மொழி.

தரகடதாம்

Saca de la

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தேனாக பாயும் தோல் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடையில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் மூதிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

பொங்கும் மங்களம். இன்றைய நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக குன்னக்குடி கிருஷ்ணர் இயற்றிய கமலாட்சி வர்ணம், காம்போதி ராகம், மிஸ்ரச்சம்பா தாளம்.

நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம் பச்சூர் கே ராமமூர்த்தி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீயே கதி என தொடங்கும் சிதம்பரம் ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் கிருதி, வசந்த பைரவி ராகம் ஆதித்தாளம்

குரு சுராஜா நந்தா சாகித்யம் கீரவாணி ராகம் மிஸ்ரசாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருக்கழுக்குன்றம் ஏ பி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.